நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸன் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு

1948 ஆஷாத மாதம் 5ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தேடி வருகின்றவர்களை முகம் மலர இனிமையாக பார்த்து மனம் மகிழ இனிய சொற்களை பேசுவதே அறம். குறள் எண் 93 அதிகாரம் இனியவை கூறல்.
1: முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தான சொலினதே அறம்.
0: தேடி வருகின்றவர்களை முகம் மலர இனிமையாக பார்த்து மனம் மகிழ இனிய சொற்களை பேசுவதே அறம். குறள் எண் 93 அதிகாரம் இனியவை கூறல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த

0: வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:02. நேயர்கள் கேட்க இருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம் 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திறனாட நிகழ்ச்சியில் தனுஷ்கோடி தீவு பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட புதுமை பெண். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி மீன்வள துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மனநலம் காக்கும் தியானம். அதனைத் தொடர்ந்து இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். 12:15 திரையருவி நிகழ்ச்சி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2005 வெளியான படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, 7:00 துறை இசை, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi met Queen Maxima of the Netherlands, the UN Secretary General's Special Advocate for Financial Health, in New Delhi yesterday. Mr. Modi stated that during the meeting they discussed how India's digital public infrastructure

உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தி

அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000 மேற்பட்ட நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி, நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் 1000+ மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வப் புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவிஞரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவிலை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்ற தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி, உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.

0: இயங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் சரியாக காலை 6:16. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கப்போக்கல் நிகழ்ச்சி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:26. சாதனை புரிவதற்கான சக்தி இயற்கையிலேயே நம்மிடம் சரணடைந்துதான் கிடைக்கிறது. அந்த சக்தியை தட்டி எழுப்பும் சாகசம்தான் சுய ஆலோசனை என்கிறார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:30. பணிவும் அமைதியும் தான் உண்மையான ஞானத்தின் அடையாளங்கள்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களேன்.

0: விவசாயிகள் மண் மூலம் பரவும் நோய்கிருமிகளை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்தலாம். நெற்பயிரில் ஏற்படும் நெல் குலை நோய், இலை உரை அழுகல் நோய் மற்றும் வாழையில் ஏற்படும் வாடல் நோய் இவைகளை கட்டுப்படுத்த சுடோமோனாஸ் புளோரசன்ஸ் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து வயலில் இடலாம். இது தவிர 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சுடோமோனாஸ் கொண்டு விதை நிறுத்தி செய்யலாம். இது தவிர 1 ஏக்கர் பயிர் செய்ய தேவையான நாற்றுகளை 1 கிலோ சுடோமோனாஸ் கலவையில் வேர்களை நனைத்து நடவு செய்யலாம். தற்சமயம் விவசாயிகள் இரவை மக்காச்சோளம் பயிரிட இருப்பதால் மக்காச்சோள பயிரை தாக்கும் படைப்புழுவை கட்டுப்படுத்த மெட்டாரைசியம் அனிசோபிலே உயிரியல் காரணியை 1 ஏக்கருக்கு 4 கிலோ வீதம் மண்ணில் இடலாம். இதை தவிர 1 லிட்டர் நீருக்கு 8 கிராம் வீதமும் கலந்து இலை வழி தெளிக்கலாம். எருக்குழிகளில் உற்பத்தியாகும் காண்டாமிருக வண்டின் புழு பருவத்தை 5 கிராம் மெட்டாரைசியம் 1 லிட்டர் நீருடன் கலந்து எருக்குழி நனையும்படி தெளிப்பு செய்யலாம். இதன் மூலம் உற்பத்தியாகும் புழுக்கள் மடிந்துவிடும். நெல் மற்றும் கரும்பு வயல்களில் வரும் குருத்துப்பூச்சி, தண்டு புழு, இடை கணுப்புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அட்டையை 15 நாள் இடைவெளிகளில் 1 ஏக்கருக்கு 2 cc வீதம் 5 முறை நடவு செய்த 30ஆம் நாளில் இருந்து பயன்படுத்தலாம். இதனால் வயலில் உண்டாகும் பூச்சி தாக்குதல் வெகுவாக குறையும். அமில மண் என்பது pH மதிப்பு 5.5க்கும் 7க்கும் குறைவாக உள்ள மண் வகையாகும். அதிக மழை பொழிவு, இலைத்தழைகள் மக்குதல், செயற்கை உரங்களின் பயன்பாடு காரணமாகவும் இந்த அமில மண் உண்டாகிறது. இதனால் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைந்து நச்சுத்தன்மை ஏற்பட்டு பயிர் வளர்ச்சி பாதிக்கும். மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் நல்ல மகசூல் பெறவும் சுண்ணாம்பு, சாம்பல் தூள், டோலமைட் ஆகியவற்றை இட்டு அமில நிலத்தை விளைகின்ற நல்ல நிலமாக மாற்றலாம். டோலமைட் என்பது கால்சியம் கார்பனேட் 54.5%, மெக்னீசியம் கார்பனேட் 45.5% கொண்ட வேதிப்பொருளாகும். அமில மண்ணில் டோலமைட் இடுவதன் மூலமாக மண்ணின் pH 6.5 முதல் 7 வரை உயர்ந்து நடுநிலைமையாகி தாவரங்களுக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மண்ணின் தழைச்சத்து செயல்பாட்டை அதிகரித்து வேர் வளர்ச்சியை ஊக்குவித்து தரமான மற்றும் கூடுதல் மகசூல் பெற முடியும். டோலமைட்டை மண் பரிசோதனையின் பரிந்துரைக்கேற்ப இடலாம். 1 ஏக்கருக்கு 100 கிலோ வரை இடலாம். பயிர் விதைப்புக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக மழை இல்லாத தருணத்தில் இட வேண்டும். 10 நாட்களுக்கு பிறகு உழவு செய்து மண்ணுடன் கலக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 94 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.

0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 26 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 34 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக

0: என்று குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை

காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
4: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திடக்கழிவு மேலாண்மை, தூய்மையான எதிர்காலத்திற்கான அவசியம். மனித வாழ்க்கையின் வளர்ச்சியோடு சேர்ந்து கழிவுகளின் அளவும் அதிகரித்து

0: இருக்கின்றது. நகரங்கள் வளர்கின்றன, மக்கள் தொகை பெருகுகின்றது, நுகர்வு பழக்கங்களும் மாறுகின்றது. இதன் விளைவாக வீடுகள், அலுவலகங்கள், பள்ளிகள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து தினந்தோறும் பெருமளவில் கழிவுகள் கொட்டப்படுகின்றது. இந்த கழிவுகளை முறையாக நிர்வகிக்கவிட்டால் அவை சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறும். எனவே திடக்கழிவு மேலாண்மை, அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது இன்றைய காலத்தின் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் தேவையாகின்றது. வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், சந்தைகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் திடமான கழிவுப் பொருட்களே திடக்கழிவுகள் என்று அழைக்கப்படுகின்றது. உணவு கழிவுகள், காகிதங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி உலோகப் பொருட்கள், துணிகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவை இந்த திடக்கழிவுகளின் முக்கியமான வகைகளாகும். முன்பு பெரும்பாலான கழிவுகள் இயற்கையாக மக்கக்கூடியவையாக இருந்தது. ஆனால் இன்று பிளாஸ்டிக் மற்றும் செயற்கை பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் கழிவு மேலாண்மை ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த திடக்கழிவுகளை சேகரித்தல், தரம் பிரித்தல், மறுபயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தல் மற்றும் பாதுகாப்பாக அகற்றுதல் ஆகிய செயல்முறைகளின் தொகுப்பே திடக்கழிவு மேலாண்மை ஆகும். இதன் நோக்கம் கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகளை குறைப்பதாகும். மக்கும் கழிவுகள், இயற்கையாக சிதைந்து மண்ணோடு கலக்கும் கழிவுகள், உதாரணமாக உணவு கழிவுகள், காய்கறி மற்றும் பழத்தோள்கள், இலைகள் போன்றவை ஆகும். மக்காத கழிவுகள் என்றால் என்ன தெரியுமா? இயற்கையாக எளிதில் சிதையாத கழிவுகள், உதாரணமாக பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம் மற்றும் ரப்பர் பொருட்கள். இதை தவிர அபாயகரமான கழிவுகளும் இருக்கின்றது, உதாரணமாக மருத்துவ கழிவுகள், பேட்டரிகள் மற்றும் சில ரசாயன பொருட்கள். குப்பைகள் திறந்த வெளியில் குவிக்கப்படும் போது மண், நீர் மற்றும் காற்று மாசுபடுகின்றது. இந்த குப்பை குவியல்களில் ஈக்கள், கொசுக்கள் மற்றும் நோய்க்கிருமிகள் பெருகுகின்றது. இதனால் மனிதனுடைய ஆரோக்கியம் பாதிப்படுகின்றது. டெங்கு, மலேரியா மற்றும் பல தொற்று நோய்கள் பரவுவதற்கும் இது காரணமாகின்றது. இந்த கழிவுகளில் இருந்து வெளியேறும் நச்சு திரவங்கள் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்துகின்றன. இதனால் நீர் மாசுபாடும் உண்டாகின்றது. பிளாஸ்டிக் கழிவுகளை உணவாக நினைத்து பல விலங்குகளும் பறவைகளும் உயிரிழக்கின்றன. திடக்கழிவு மேலாண்மையில் மிகவும் முக்கியமானது 3R கொள்கையாகும். ஃபர்ஸ்ட் ஆர், ரெடியூஸ், குறைத்தல். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கழிவுகள் உருவாக்குவதை குறைக்க வேண்டும். செகண்ட் ஆர், ரீயூஸ், மறுபயன்பாடு. ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவதற்கு பதிலாக பொருட்களை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். தேர்ட் ஒன், ரீசைக்கிள், மறுசுழற்சி. காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் உலோகப் பொருட்களை மறுசுழற்சி செய்து புதிய பொருட்களாக மாற்ற வேண்டும். இந்த திடக்கழிவு மேலாண்மையினுடைய நன்மைகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். சுற்றுச்சூழலினுடைய மாசுபாடு பெருமளவு குறைக்கப்படுகின்றது, நோய்கள் பரவுவது தடுக்கப்படுகின்றது, இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றது, வேலை வாய்ப்புகள் உருவாகின்றது, நகரங்கள் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுகின்றது. பொதுமக்களாகிய நமக்கும் இதில் அதிகமாக பங்கிருக்கின்றது. இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது வெறும் குப்பைகளை மட்டுமே அகற்றுவது மட்டுமே அல்ல, அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு பொறுப்பான வாழ்க்கை முறையாகும். இன்று நாம் உருவாக்கும் கழிவுகளை சரியாக நிர்வகித்தால் நாளைய தலைமுறைக்கு தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான உலகை வழங்க முடியும். குப்பை என்பது பயனற்ற பொருள் அல்ல, சரியாக நிர்வகிக்கப்படாத ஒரு வளம். எனவே திடக்கழிவு மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தூய்மையான இந்தியாவையும் பசுமையான பூமியையும் உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் தான் கேட்க இருக்கிறோம். தினசரி வேலை வாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்று நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: வணக்கம். இன்று இந்திய அரசுக்கு முற்றிலும் சொந்தமான சிறு தொழில் துறையின் கயறு வாரியம், கயர் போர்டு என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் முனைவோருக்கு, பயிற்சியாளர்களுக்கு, வணிகம் தொடங்க விரும்புவோருக்கு, ஏற்றுமதி செய்வோர்களுக்கு என்னவெல்லாம் கடன் திட்டங்களை, மானியங்களை, உதவிகளை செய்கிறார்கள் என்பதை பற்றி இன்று நாம் அறிய இருக்கிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமாக தென்னை மரங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து கிடைக்கும் கயறு, அந்த கயறினுடைய அந்த வேஸ்ட், இவையெல்லாம் விவசாயத்திலிருந்து பல விஷயங்களுக்கு பயன்படுகின்றன. எனவே இந்திய அரசு இந்த கயறு உற்பத்தியாளர்கள், பொருட்கள் உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், ஏற்றுமதி செய்வோருக்காக இந்த கயர் வாரியத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய முதல் அருமையான திட்டம் தென்னைநார் விகாஸ் யோஜனா. இதிலே 3 திட்டங்கள் இருக்கின்றன. தென்னைநார் உத்தியபூமி யோஜனா, இதில் தொழில் தொடங்குவோருக்கு 55% கடனாகவும் 45% மானியமாகவும் கொடுக்கிறார்கள். தென்னைநார் கம்பெனிகள் தொடங்குவதற்கு 5% மார்ஜின், அதாவது 5% பணம் இருந்தால் போதும், மீதி 95% ரூபாய் 10 லட்சம் வரை இந்த திட்டத்திலே கடனுதவி வழங்கப்படுகிறது. மகளிருக்கான தென்னைநார் திட்டம், இதில் பெண் தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் கடன் பெறுவதற்கும் அந்த இலவசமாக அந்த அதற்குரிய நூக்கும் சக்கரம் வழங்கப்படுவதற்காகவும் இந்த மகளிருக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3, தென்னைநார் விகாஸ் யோஜனா, அந்த தென்னை தொழிலை நார் தொழிலை ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு பயிற்சி, மார்க்கெட்டிங், ஏற்றுமதி, அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பல வகை திட்டங்களில் கடனுதவி பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் குறிப்பாக மத்திய அரசின் சிறுதொழில் துறையிலே PMEGP பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டம் நடந்து வருகிறது. 50 லட்சம் வரை கடனுதவி கொடுக்கப்படக்கூடிய திட்டம், அந்த திட்டத்திலும் கயர் வாரியம் மூலமாக இந்த தென்னைநார் விகாஸ் யோஜனாவுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. அதேபோன்று நம்முடைய இந்த வாரியம், அதாவது தென்னை வளர்ச்சி வாரியத்தை போன்று இருக்கிற இந்த கயறு வாரியம், கேரளாவில் ஆலப்புழை என்ற இடத்தில் பயிற்சி மையத்தையும் ஆராய்ச்சி மையத்தையும் வைத்திருக்கிறார்கள். அங்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து வருகிற அனைவருக்கும் ஸ்டைபண்ட் கொடுத்து ஆலப்புழையிலே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அவருடைய எண் 0777-22-58-95. www.kayerboard.org என்று பார்த்தால் இந்த திட்டங்களை பற்றிய விவரங்கள், பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஆலப்புழை நிறுவனத்தின் முழு விவரமும் நான் தெரிந்து கொள்ளலாம். தகவல் மையம், அதாவது டெல்லியிலே அகில இந்திய அளவுக்கு இந்த கையெழு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஒரு தகவல் மையத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கன்னாட் பிளேஸ் புதுடில்லி 1 இருக்கிறது. 011-24-33-77-66 011-24-33-77-66 என்ற எண்ணிலும் நீங்கள் போன் செய்து விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். கயறு போடு இந்த மக்கள் தொழில் முனைவோர் வணிகர்கள் தயாரிக்கும் இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காகவே இந்தியா முழுவதும் முக்கிய நகரங்களில் கயர்போர்டினுடைய விற்பனை மையங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மற்றும் அந்த பொருட்களை விற்பதால் அந்த லாபம் அந்த உற்பத்தியாளர்களுக்கு சென்றடைகிறது. இந்த கயறு வாரியத்தினுடைய தலைமை அலுவலகம் கயறு ஹவுஸ், எர்ணாகுளம், 68-20-10

0: ஆறு கேரளம், அங்கு இயங்குகிறது. அவருடைய தொலைபேசி 04-84-23-51-900 ஆகும். 04-84-33-51-900. பொதுவான எண், இலவச எண் 18-00-425-90-95 ஆகும். தஞ்சாவூரிலே பிள்ளையார்பட்டி என்னும் இடத்திலே தஞ்சாவூர் 3 ஒரு கிளை அலுவலகம் இருக்கிறது. இங்கு பல்வேறு உதவிகளை கயிறு சார்ந்த தொழில் முனைவோருக்கு கயிறு போர்டு வழங்கி வருகிறது. அதனுடைய தொலைபேசி எண் 04-362-43-62-264-635 ஆகும். இங்கு விற்பனைக்கு உதவி, விற்பனை செய்வதற்கு எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம், அதிலே கிடைக்கக்கூடிய வேஸ்ட், அந்த கயிறு பொருட்கள் தயாரித்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு இப்போது பயனுள்ளதாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கயிறு பித்து என்று அழைப்பார்கள். அந்த வேஸ்ட் கயிறை இயந்திரத்தின் மூலமாக சுருக்கி அதை சின்ன சைஸுக்கு மாற்றி அதை உலகம் முழுவதும் அனுப்புகிறார்கள். அதை கொண்டு பல நாடுகளில் விவசாயம் செய்கிறார்கள். அதேபோல் கயர் வாரியமானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி புதிய நவீன இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கான உதவிகளை செய்கிறார்கள். அந்த இயந்திரங்களில் பயிற்சி பெற பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். இந்த தயாரிக்கும் பொருட்கள் தரமானக இருப்பதற்காக தேவையான ஏற்பாடுகளை செய்து தரமான பொருட்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உதவிகளை செய்கிறார்கள். குறிப்பாக ஏற்றுமதி, இன்று கயிறு பொருட்கள் மட்டுமல்ல, கயிறு வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு பிட்ச் மட்டுமல்ல, கயிறு மூலமாக கிடைக்கின்ற பல பொருட்கள் இருக்கின்றன. அது குறிப்பிட்ட காலத்தில் உரமாகி விடுகிறது. அந்த உரம் வரை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே கயிறு வாரியத்தின் பணிகள், பயிற்சிகள், சேவைகள், அவர்களுடைய ஆலோசனைகள், அவருடைய ஏற்றுமதிக்குரிய உதவி மானியம் அனைத்தையும் பெற்று தமிழ்நாட்டில் உள்ள கயிறு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் தங்களை ஒரு தொழில் முனைவோர்களாக, விற்பனையாளர்களாக, ஏற்றுமதியாளராக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பொருளாதாரமும் பெருகும், நாடும் முன்னேறும். எனவே கயிறு வாரியம் ஒரு முக்கியமான வாரியம். அதை அனைவரும் பயன்படுத்தி முன்னேறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. நேர்களை, பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இல்லை முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கான அரசு திட்டங்கள் இல்லை தொழில் பயிற்சி சார்ந்த ஆலோசனைகள், வழிகாட்டுதல் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டது, எதுவும் திட்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, தொழில் பயிற்சி சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை எங்களோட வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பதிவு செய்யலாம். அதற்கான விடை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் விளக்கமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வாட்ஸ்அப் எண் நோட் பண்ணிக்கோங்க, 9443-3607-94. மறுபடியும் சொல்கிறேன், 9443-3607-94. தொழில் சார்ந்த ஆலோசனைகள், தொழில் பயிற்சி சார்ந்த ஆலோசனைகள், இல்லை அரசு திட்டங்கள், முக்கியமாக பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு, இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இவங்களுக்கு சார்ந்த அரசு திட்டங்கள் என்ன இருக்குது, தொழில் சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு எதுவும் வேண்டும் அப்படின்னா உங்கள் கேள்விகளை இந்த எண்களில் நீங்கள் பதிவு செய்யலாம். அதற்கான விடை தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடுத்தடுத்து வழங்கப்படும்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து கூட்டத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நிவாஸ் கே பிரசன்னா அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க கபிலன் வரிகளில். நேரம் சரியாக 7:10.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த

0: உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியம் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் July 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தாா்.

நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:25. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே நிகழ்ச்சி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
5: சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திருடி பாப்பா என்று கூறுவான் பாவலன் பாரதி. இனிமையான தமிழ் மொழியிலே இலங்குகின்ற சொற்கள் எல்லாம் இனிமையை தருவன. இனிமையும் நீர்வையும் தமிழ் எனல் ஆகும் என்று சொல்லுவார்கள். அந்த தமிழிலே இருக்கின்ற சொற்கள்

0: ஒருவன் எவ்வாறு இனிமையாக பேச வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் பல இலங்குவதை பார்க்க முடிகிறது. சொல்வதை இனிமையாக சொல்ல வேண்டும். இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவான் நம்முடைய வள்ளுவன். அந்த கருத்து வலிமையான ஒரு பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட, கேலி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட, வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட, அதை இனிமையாக சொல்லுகின்ற முறைமையை நம்முடைய புலவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவன்தான் கவி காளமேகம். தனிப்பாடல் உலகத்திலே தன்னிகரற்று திகழ்ந்த அந்த காளமேகம் பாடிய பாடல்கள் பல தனிப்பாடல் தொகுப்பிலே இருக்கின்றன. அதிலே ஒரு பாடல், அந்த பாடல் கேலி செய்வதாகத்தான் இருக்கிறது, ஆனால் மற்றவர்களின் மனம் புண்படாதவாறு கேலி செய்கின்ற ஒரு அதி அற்புதமான நகைச்சுவை உணர்ச்சியை தந்து சிறந்த பாடலாக அது இருக்கிறது. காளமேகத்திற்கு தண்ணீர் தாகம், தண்ணீர் எங்கும் கிடைக்கவில்லை. கோடை காலம், காலிலே செருப்பில்லை. நடந்து வருகிறான், தள்ளாடி நடந்து வருகிறான். தண்ணீர் குடித்தால் நன்றாக இருக்குமே என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அப்பொழுது ஒரு குரல் அவன் காதிலே விடுகிறது. மோரோ மோறு, மோரோ மோறு, கோடையிலே இழைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவே என்று வள்ளலார் சொன்னது போல, அந்த மோர் என்ற சொல்லை கேட்டது உன் காதுகளிலே என்ப தேன் வந்து பாய்கிறது. பக்கத்தில் வருகிறான் ஒரு மூதாட்டி. பானையிலே மோரை வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கிறாள். எனக்கு கொஞ்சம் மோர் கொடு என்று கேட்டதும் அந்த பெண் அந்த மோரை அப்படியே எடுத்து, அந்த காலத்திலே கொட்டாங்கச்சி என்று சொல்லுவார்கள், நாம் சிரட்டை என்று சொல்லுகிறோம், தேங்காய் மூடி, அதிலே அந்த மோரை எடுத்து கொடுக்கிறாள். முதலிலே ஒரு சிரட்டை மோரை குடிக்கிறாள். தாகம் அடங்கவில்லை. இரண்டு, மூன்று, நான்கு என்று நான்கு முறை குடித்த பிறகுதான் அந்த பெண் காசு எங்கே என்று கேட்கிறாள். காசா? காசிற்கு நான் எங்கே போவது? காசில்லையா, பிறகு ஏன் மோர் குடித்தீர் என்று சொன்னபோது, அம்மா காசு என்னிடம் இல்லை, ஆனால் எனக்கு கவிபாட தெரியும், என் பெயர் காளமேகம் என்று சொன்னதும், காளமேகமா, உடனே பாடுங்கள் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறாள். அவன் பாடுகிறான். கார் என்று பேர் படைத்தாய் ககனத் துரும்போது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததற்பின், வாரொன்று மென்முகை ஆய்ச்சியற்கை வந்ததற்பின், மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே என்று அந்த மோருக்கு மூன்று பெயர்களை வைக்கிறான். கார், நீ, மோர். கார் என்று சொன்னால் மேகம், கார்மேகம் என்று சொல்லுவார்கள். காளமேகமே அந்த கார்மேகத்தை பற்றி பாடியது. அம்மா ககனம், ககனம் என்று சொன்னால் வானம். இந்த வானத்திற்கு பல பெயர்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். ஆகாயம், விண் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த வானத்திலே இருக்கின்ற போது நீ பானையிலே வைத்திருக்கிறாயே அந்த மோருக்கு என்ன பெயர் தெரியுமா? கார். அந்த கார்மேகம் காற்றால் மோதப்பட்டு கீழே வருகின்ற போது, அதற்கு தரையிலே விழுகின்ற போது அதற்கு என்ன பெயர் தெரியுமா? அதற்கு பெயர் நீர். கார், நீர். அந்த நீரே உன்னுடைய பானையிலே வந்துவிட்டால் அதற்கு பெயர் என்ன பெயர் தெரியுமா? அதற்கு பெயர் மோர். ஆக கார், நீ, மோர் என்ற மூன்று பெயர்களை வைத்து கொண்டு அவன் அவளுடைய பானையிலே இருப்பது நீர்தான் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லுகிறான். கவிதையை கேட்டு ஆனந்தமடைகிறாள். மோரோ நீரோ காரோ, அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. காளமேகத்தின் வாயால் ஒரு அற்புதமான பாடல் கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சியில் காசு வாங்காமல் சென்று விடுகிறாள் அந்த மோர் விற்கும் பெண். இப்படி சொல்வதை இனிமையாக மற்றவர்கள் மனது புண்படாமல் சொல்லுகின்ற வித்தையை கற்றுத்தந்த ஒரு பெருமை தமிழ்மொழிக்கு உண்டு. ஆதலால்தான் இனிமையாக பேசு என்று சொல்லுவார்கள். யாரிடமும் குறை கண்டாலும் அந்த குறைகளை சொல்லுகின்ற போது கூட ஒரு நளினம் இருக்க வேண்டும். அவன் மனம் புண்படாமல் அதை அவனும் ரசித்து கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி பேசினால், அப்படி பழகினால் இந்த உலகமே இனிமையாக மாறும் என்பதை தமிழ் கற்றுத்தந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக ஏதுமில்லை.
1: நேயர்களே, தமிழ் சொல்லின் இனிமை பற்றி கேட்டோம். இன்னைக்கு தமிழே அமுதே நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அழகான பாடல் கேட்க போகிறோம்.

பொன்னியின் செல்வன் பாகம் 2 திரைப்படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். ஏஆர் ரகுமான், சங்கர் மகாதேவன், கேஎஸ் சித்ரா, ஹரிணி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 7:31 ஆயிட்ருக்கு.

0: பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்ட நேரம் காலை 7:36 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இந்த நேரத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம் அழகா ஆங்கிலம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியற மாதிரி தெளிவா நம்மளுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறாங்க சிவகலை கே தாமஸ் அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க, எதை பத்தி பேச இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், காலை வணக்கம், வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சார்பாக நான் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதாவது தினம் ஒரு சில புதிய வார்த்தைகளை நான் முதலாவது பார்ப்போம். அந்த வரிசையில் நான் நினைத்தேன் இன்று இது அக்ரிகல்ச்சர் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அக்ரிகல்ச்சர் என்றால் வேளாண்மை விவசாயம், அதாவது நெல் கரும்பு பருத்தி போன்றவைகளை படிக்கும் படிப்பு. அது தொடர்பாக நிறைய படிப்புகள் இருக்கிறது. அதை வார்த்தையாகவும் வைத்துக்கொண்டு இந்த ஒரு 4 வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அடுத்தபடியாக ஹார்டிகல்ச்சர், அது ஹார்டிகல்ச்சர் இந்த வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் தோட்டக்கலை படிப்பு, அதாவது தோட்டமாகிய தோட்டங்கள் வளர்ப்பு, பல மரங்கள் காய்கறிகள் வளர்ப்பு படிப்பு. அடுத்தபடியாக செரிகல்ச்சர், செரிகல்ச்சர் என்றால் பட்டுப்பூச்சி வளர்ப்பு படிப்பு. அடுத்தபடியாக அக்வாகல்ச்சர், அக்வாகல்ச்சர் என்றால் நீரில் வாழக்கூடிய மீன் போன்றவர்களை விளக்கும் படிப்பு. இன்னொரு படிப்பு ஹார்டிகல்ச்சர், தேனி வளர்ப்பு படிப்பு. இன்னும் எத்தனையோ இருக்கிறது. இந்த 4-5 வார்த்தைகளை இன்று புதிய வார்த்தைகள் வரிசையில் படிக்கலாம் என்று இருக்கிறேன். அடுத்தபடியாக நான் என்ன சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்றால், ஒரு பயணி பேருந்து நிலையத்தில் பக்கத்தில் உள்ள பயணியிடம் பேசுவது போல் ஒரு பேருந்தில் ஏறுவதற்கு உள்ள ஒரு டயலாகை பேசலாம் என்று இருக்கிறேன். டஸ் திஸ் பஸ் கோ டு தாளைத்து என்று கேட்கிறார். அதாவது இந்த பஸ் தாளைத்து செல்கிறதா? எஸ் இட் டஸ் என்று அவர் பதில் சொல்கிறார். பிறகு உள்ளே செல்கிறார். அங்கே உள்ளே செல்லும் போது அங்கே ஒரு இடம் இருப்பது போல் இருக்கிறது. இஸ் திஸ் சீட் வேக்கன்ட், இந்த இடம் காலியா இருக்கிறதா என்று கேட்கிறார். அடுத்தவர் எஸ் என்று சொல்கிறார். அவர் அமர்ந்து அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் என்றால், குட் யூ பிளீஸ் மூவ் யுவர் பிட், அதாவது இடத்தை விட்டு நெருக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம அது தள்ளி உட்கார்றதுக்கு இப்படி அழகான வரி சிம்பிளா சொல்லணும். குட் யூ பிளீஸ் மூவ் யுவர் பிட், கொஞ்சம் நகர்ந்து விட முடியுமா? ஓ ஐ எம் சாரி, ஐ வில் அட்ஜஸ்ட் அப்படின்னு அவரு அவரு இடம் கொடுக்காரு. அடுத்தபடியாக என்ன சொல்லி கேட்காருன்னா, குட் யூ பிளீஸ் இன்ஃபார்ம் மீ வென் த பஸ் ரீச்சஸ் தாளையுத்து, பிகாஸ் I am new to this place. அதாவது இவர் புதிய ஆளா, அதனால அந்த சாலைக்கு வரும்போது எனக்கு சொல்லிடுவீங்களான்னு கேட்காரு. Yes, I am also getting down the same place. Don't worry, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. இப்படி இந்த டயலாக சுருக்கமா, அதாவது சின்ன சின்ன வரிகள்ல நம்ம யார்த்தையும் பேசி நம்ம அதை புரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மையில பழகிடலாம். கடைசியாக 2 ப்ராவர்ப் சொல்லலான் இருக்கேன். When anger comes, wisdom goes. When anger comes, wisdom goes. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்தபடியாக a good craftsman can work with any tool. A good craftsman can work with any tool. பல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம், பல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம். ஆங்கிலம் கற்போம், அகிலம் வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மிக அருமையா ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டோம். மிக எளிமையா நம்மளுக்கு ஆங்கிலத்துல சில விளக்கங்களும் கொடுத்தாங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. யூ டர்ன் திரைப்படத்திற்காக அனிருத் அவர்கள் இசையமைத்தே பாடியிருக்காங்க. சுபு அவர்கள் இந்த பாடல் எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:41.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்டுருக்கு. இப்போது இன்றைய தினம் குறித்து தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி மிக முக்கியமான தினம் வந்து கடைபிடிச்சிட்ருக்குறோம். அதாவது சட்டவிரோதமான போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கான எதிர்ப்பு நாள் தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிற தினம் வந்து இன்று கடைபிடிச்சிட்ருக்குறோம். உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கும் சரி நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கமும் அதன் சட்டவிரோதமான கடத்தலும் தான் ஆகும். விண்வெளியில் அப்புறம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த 2026 கூட புது புது வடிவங்களில் இந்த போதைப் பொருட்கள் பரவிதான் இருக்குது. இதற்காக உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஆண்டுதோறும் இந்த June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு நாளாகத்தான் கடைபிடிச்சிட்டு வருது. சரி, இந்த தினம் வந்து அனுசரிச்சிருக்காங்க, இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருள் இல்லாத உலகளாவிய ஆரோக்கியமான சமூக

உருவாக்குவதுதான் இந்த நாளின் முதன்மை நோக்கமாக இருக்கு. இந்த நாட்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கருப்பொருள் தீம் அப்படின்னு இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமா செயற்கை போதை பொருட்களின் நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உற்பத்தியும் இப்போ அதிகரிச்சுட்டு தான் வருது, அதை மேலும் கடத்திட்டும் இருக்காங்க. இது எல்லாமே இந்த இணையதள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி தடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த 2026 கருப்பொருளாக இருக்கு. நகர்ப்புறங்கள் அப்படின்னு மட்டும் விற்ற முடியாது, இந்த போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களிலும் இருக்கு. அதனால கிராமப்புற மக்களிடமும் கூட இதை கொண்டு சேர்க்க வேண்டும், இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்க வேண்டியது இப்போ அவசியமாக இருக்கு. போதைப் பொருள் பயன்பாடு வந்து ஒரு தனிநபர் ஆரோக்கியத்தை மட்டும் கெடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியையும் அழித்து அவங்கள வறுமைக்கு தான் தள்ளுகிறது. சரி, உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த போதைப் பொருளாக அப்படின்னு பார்த்தோம்னா, போதைப் பொருட்கள் மனிதனின் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் செயல்பாட்டை தற்காலிகமாக முடக்கும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இதயம், கல்லீரல், நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள் முற்றிலும் செயலிழந்து விடுமா, அதுவும் குறிப்பாக மன அழுத்தம், பதற்றம் மற்றும் தற்கொலை எண்ணங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக இருக்கு, மனதளவிலையும் பாதிப்பு நிறைய இருக்கு. சரி, இதை எப்படி தடுக்கலாம், இதற்கான விழிப்புணர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் அரசாங்கத்தின் கடமை மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு தள்ளி வச்சிடக்கூடாது. ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வந்து சமூகத்தின் கூட்டு பொறுப்பு அப்படின்னு தான் யோசிக்கணும். பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது தங்களின் குழந்தைகள் யாருடன் பழகிறாங்க, அவர்களின் நடத்தையில் எதுவும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு வரணும். முக்கியமாக குழந்தைகளிடம் நட்புணர்வோடு பேச வேண்டும். கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லை கல்லூரிகளாக இருக்கட்டும், போதைக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம்கள், விளையாட்டு மற்றும் கலை வழி பயிற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா, இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள குற்றவாளிகளாக மட்டும் பார்க்காம அவங்களுக்கு முறையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் உளவியல் சிகிச்சைகள் கொடுத்து அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு கடமையும் கூட. ஏன்னா இந்த போதைப் பொருள் இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். ஏன்னா இந்த தற்காலிக இன்பத்திற்காக போதையை நாடி நிரந்தர துன்பத்திற்கு வீழ்வதை தடுப்பது ஆரோக்கியமான உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சமூகத்திற்கும் சரி நாட்டிற்கும் சரி தேவையான ஒன்று. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்கலாம், என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க, விக்னேஷ் சிவன் வரிகளில். நேரம் சரியாக 7:50 ஆக இருக்கு.

இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி 36 ரூபாயில இருக்கு, கத்திரிக்காய் 38, வெண்டைக்காய் 28, புடலங்காய் 16, சுரைக்காய் 10, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 85, கொத்தவரங்காய் 24, பாகற்காய் சிறியது 65 ரூபாயில இருக்கு, பச்சை மிளகாய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34, சின்ன வெங்காயம் 64 ரூபாயில இருக்கு, காராமணி 36, கோவைக்காய் 55, தேங்காய் 46, வாழைக்காய் 30, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாயில இருக்கு, கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 66 ரூபாயில இருக்கு, புதினா 70 ரூபாய், கருவேப்பிலை 30 ரூபாய், வெள்ளரிக்காய் 16, இஞ்சி 195 ரூபாயில இருக்கு, மாங்காய் 88 ரூபாய், நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 25, கேரட் 64, ரிங் பீன்ஸ் 116 ரூபாயில இருக்கு, சௌச்சோ 36, முட்டைகோஸ் 46, பீட்ரூட் 34, காலிஃபிளவர் 44, குடமிளகாய் 75, பஜ்ஜி மிளகாய் 85, பூண்டு 260 ரூபாயில இருக்கு, பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய், சோயாபீன்ஸ் 180 ரூபாய், பச்சை பட்டாணி 205 ரூபாய், சேம்பு 50, சேனைக்கிழங்கு 32, சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 120 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய். பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 80 ரூபாய், நேந்திராம்பழம் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, எலுமிச்சை 35, ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் வந்து 60 ரூபாயில் இருக்கு, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40, நெல்லிக்காய் 45, திராட்சை 120, சாத்துக்குடி 120, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, ஆரஞ்சு 120, தர்பூசணி 30. மாம்பழ வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது 60 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். வித் லவ் திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் இசையில் ஆதித்யா ஆர் கே பாடின பாடல் மதன் அவர்களின் வரிகளை. நேரம் சரியாக 7:55 ஆயிற்று.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. 8 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருந்தேன் நான், உங்கள் தோழி சிந்து சாரா. நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில்

பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 8:02. நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: கல்வி என்ற சொல்லுக்கு தோண்டுதல் என்று பொருள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதும் ஏற்பாடு ஆவணம் என்பதும் ஒரே முறைதான். செட்டில்மெண்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதை தமிழிலே செட்டில்மெண்ட் என்று எழுதுவார்கள். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரியணும். செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தனக்கு சொந்தமான சொத்தை யாராவது ஒருவருக்கு அதை தானமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்தான் இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது. தான பத்திரத்திற்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் உண்டு. அந்த சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும்போதே தனது வாழ்நாளில் தனது சொத்தை வேறு யாருக்காவது கைமாற்றி கொடுப்பதுக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம்னு சொல்லக்கூடியது. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு முறை எழுதி பதிந்து விட்டால் அதை அவ்வளவு எளிதாக ரத்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி, ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா கிஃப்ட்டை ரத்து பண்ண முடியாது. அதுபோல் இது ஒரு கிஃப்ட் டீடு மாதிரியானது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில சட்ட விதிகளின்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து எதற்காக ரத்து செய்கிறோம்? இப்போ நாம் வந்து ஒரு கிரயம் எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு மறுபயனாக எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவரிடமிருந்து ஒரு பணத்தை பெறுவார். இது வந்து கிரயத்தில். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து மறுபயனுக்கு பதிலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக என் வாழ்நாளிலேயே உனக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த வாசகங்கள் தான் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய மறுபயன். அப்போ அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து ஒரு வாஞ்சையுடன், உண்மையான அன்புடன், உண்மையிலேயே இது செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுபவர் வந்து அவர் மட்டும் அந்த ஆவணத்தில் கையெழுத்து செய்தால் போதும். யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுகிறோமோ அவங்க கையெழுத்து போடுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமாக, அன்பின் வெளிப்பாடாக அந்த சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டல் பண்ணி ஏதோ ஒரு இதை வச்சு மிரட்டி அவரை விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்க முடிந்தால் அதை ரத்து செய்யலாம். அதே மாதிரி ஏமாற்று வேலையாக, மோசடியாக ஒரு சொத்தின் விவரங்களை மறைத்து அல்லது தவறான தகவல்களை கூறி ஏமாற்றி ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் அதனை ரத்து செய்ய முடியும். அதே மாதிரி வயதானவர்கள் அல்லது உடல்நலம் குன்றியவர்களுடைய அவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்றிருந்து அதன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருந்தால், சில செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து ஏதாவது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை வந்து சொத்தை பெற்றவர் அந்த யாருக்கு பேரில் செட்டில்மெண்ட் எழுதுகிறோமோ அவர் வந்து அந்த நிறைவேற்றத்தை, அந்த செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த வாசகங்களுக்கு எதிராக, அந்த நிபந்தனைக்கு எதிராக மீறப்பட்டிருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம். இதை பற்றி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 பிரிவு 23 வந்து இதை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு மூத்த குடிமகன் அப்படிங்கிறது 60 மேற்பட்டவர், தனது வாரிசுக்கோ அல்லது வேறு நபருக்கோ அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து பின்னாளில் அவர்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதியவரை பராமரிக்க தவறினால் அந்த மூத்த குடிமகன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் RDO-னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய்

0: மனு அளித்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யலாம். அதே மாதிரி சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 126, இந்த பிரிவின்படி ஒரு கொடை அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது ரத்து செய்யலாம்னு அதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அப்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது நிபந்தனை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆவணம் ரத்தாகும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ரத்து செய்யலாம். அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது, இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும்? தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது, பார்த்துக்கிடுங்க. இந்த ஆவணத்தை சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் தகுந்த ஆதாரங்களுடன் சிவில் நீதிமன்றத்தை நாடி இந்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரலாம். ஆர்டிஓ நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் பார்த்தீங்கன்னா முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வருவதாக இருந்தால் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, நேரடியாக ஆர்டிஓவிடமே கொடுத்து மனு அளிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் பராமரிப்பு நிபந்தனை இருந்தாலோ அல்லது ஆவணமே மோசடி என்று மிரட்டல் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தாலோ மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் செட்டில்மெண்ட் பற்றி பல்வேறு விவரங்களை அறிந்தீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும்.
2: இசையில் வர்ணங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வர்ணங்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றன. ஒன்று தான வர்ணம், மற்றொன்று பதவர்ணம். இந்த பதவர்ணங்கள் நாட்டியத்தில் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பதவர்ணங்கள் தமிழில் இருக்கின்றனவா என்று பார்த்தால் 1-2 மட்டும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. காரணம், மன்னர்கள் காலத்தில் அரசபையில் இருந்த இசையியலாளர்கள் அவரவர்கள் தாய்மொழியிலேயே பதவர்ணங்களை இயற்றினார்கள் என்பது வரலாற்று செய்திகளாக நம்மால் அறிய முடிகிறது. வரலாறுகள் என்பன ஒரு நாட்டின் அரசியல் மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் மட்டுமே எடுத்து மொழியும் ஊடகம் அன்று. ஒரு சமூகத்தில் காலந்தோறும் ஏற்பட்டுள்ள சமூக மாற்றங்களையும் பதிவு செய்துள்ள ஓர் ஆவணம் காப்பகமே வரலாறு. வரலாறு சமூக மாற்றங்களை பதிவு செய்கின்ற போது சமூகத்தின் ஏற்பட்டுள்ள பண்பாட்டு மாற்றங்களையும் இணைத்தே பதிவு செய்யும். பண்பாடு என்பது ஒரு சமூகத்தின், ஒரு இனத்தின் மொழி, கலை இவைகளை பற்றி கூறும் இயலாகும். பண்பாட்டில் கலை என்பது பரந்துபட்ட ஒரு பகுதியாகும். கலைகளில் இலக்கியம், நாட்டியம், நாடகம், இசை, சிற்பம், ஓவியம், கட்டடக்கலைகள் என்பன எல்லாம் அடங்கும். நடனம், சிற்பம் என்பன இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் ஒன்றினுக்கு ஒன்று உள்ளீடான தொடர்பையும் கொண்டு அமையப்பெற்ற கலைகளாகும். கோயிலில் சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. இச்சிற்பங்கள் நடன மாந்தர்கள் நடனம் ஆடும் பொழுது கைகளில் முத்திரைகளை அடையாளப்படுத்துகின்றன. இந்த அடை

அடையாளத்தை கண்டு கோயில்களில் சிற்பங்கள் உருவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை வரலாற்றின் செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இதனை மனதில் கொண்டு பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன், பத்மஸ்ரீ கே என் தண்டாயுதபாணி பிள்ளை, பெரியசாமி தூரன், மதுரையன் கிருஷ்ணன் போன்றோர்கள் தமிழில் பதவர்ணங்கள் இயற்றி நமக்கு தந்திருக்கின்றனர். இந்த தமிழ் பதவர்ணங்களில் இதிகாசங்கள், புராணங்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் சஞ்சாரிகளாக கையாள முடியும். உதாரணமாக, பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய நாட்டை குறிஞ்சி ராகத்தில் ஆதி தாளத்தில் சுவாமி நானும் தன்னடிமை என்று உலகமெல்லாம் அறியுமே. இந்த பல்லவி சாகித்யத்தில் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் சஞ்சாரிகளாக கையாள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மீண்டும் இப்பதவர்ணத்தை பற்றி நாம் சிந்திப்போம்.

0: மந்திரியாரே,
1: கோரினர் மன்னர் வேந்தி,
0: நெடுநேரமாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
1: ஆமண்ணா, பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்.
0: உமக்கு தாகம் எடுக்கவில்லையா?
1: இல்லையே மன்னா.
0: இல்லையா? என்ன செய்வது? தாகம் இல்லை என்றால் என்ன? உமக்கு பசிக்கலாம். அதனால் வண்டியை எங்கேயாவது ஒரு வடைக்கடை ஓரமாக நிறுத்தும். உமக்கு இரண்டு வடை, எனக்கு நான்கு வடை சாப்பிட்டு விட்டு உடனே கிளம்பி விடுவோம்.
1: மன்னர் அப்படி வருகிறாரா? நேரம் கெட்ட நேரத்தில் இடையிடையே வடை சாப்பிட ராஜமாதா தடை விதித்திருக்கிறார். ஆனால் பசி என்ற பழியை என் மீது போட்டு அதில் வடை சாப்பிட்டு ருசி காணலாம் என்று மன்னர் நினைக்கிறார். பிறகு ராஜமாதா வசைப்பாடுவதை யார் கேட்பது? அதுதான் நடக்காது.
2: மன்னா, வேண்டுமென்றால் ஒரு ஜூஸ் சாப்பிடலாம். ஜூஸ் கடை பக்கத்தில் வண்டியை நிறுத்துகிறேன்.
0: வட போச்சு, எப்படி ஐஸ் வைத்தாலும் இந்த மந்திரியார் தப்பித்து விடுகிறாரே. சரி பரவாயில்லை, ஜூஸ் என்றால் ஜூஸ், ஜூஸையாவது குடிப்போம். சரி சரி, அந்த ஜூஸ் கடை பக்கத்தில் வண்டியை விடும். ஆஹா, ஜூஸ் கடை வந்து விட்டது. அதனால் எப்படி வேண்டும் என்றாலும் இப்போது இருக்கலாம். சரி, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு பைனாப்பிள் ஜூஸ், ஒரு கிரேப் ஜூஸ், இவை போதும். பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இவற்றை முதலில் ஆர்டர் செய்யும் மந்திரியாரே. முக்கியமாக எல்லாவற்றிலும் தனித்தனி ஸ்ட்ராப் போட்டு வாங்கிக் கொண்டு வரும்.
1: விட்டால் கடையே வாங்கி விடுவார் போல இருக்கிறது. வருகிறேன், வருகிறேன், வாங்கி வருகிறேன்.

0: என்ன மந்திரியாரே, ஜூஸ் உடன் வருவீர் என்று பார்த்தால் வெறும் கையை வீசிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஜூஸ் எங்கே?
1: மன்னா, இந்த கடையில் ஸ்ட்ரா இல்லை, அதனால் ஜூஸ் வாங்காமல் வந்துவிட்டேன்.
0: என்ன மந்திரியாரே, என்னிடமே போய் கூறுகிறீர்? அதோ அந்த கடையில் கப்பில் ஸ்ட்ரா வைத்திருக்கிறார்களே.
1: மன்னா, அவையெல்லாம் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள். பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களே.

0: ஜூஸ் மற்றும் சர்பத் கடைகளிலும் இளநீர் கடைகளிலும் உணவகங்களில் பயன்படுத்தக் கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை தமிழகத்தில் தடை விதித்திருக்கிறதே.
1: அப்படியா? ஏன், எதற்காக இப்படி ஒரு திடீர் தடை?
0: இது திடீர் தடை அல்லமண்ணா, கடந்த 2019 இதற்கான தடை கொண்டு வரப்பட்டது. என்றாலும் தற்போது கூட பரவலாக அதிகப்படியாக இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பல இடங்களில் பயன்படுத்துவதை காண முடிகிறது. அதனால் தான் இப்போது அதிரடியாக மிகவும் ஸ்ட்ரிக்டாக இந்த தடையை போட்டிருக்கிறார்கள்.
1: ஐயோ, அப்படி என்றால் இனி நான் என்ன செய்வேன் மந்திரியாரே? நான் எல்லாம் ஜூஸ், சர்பத், இளநீர் போன்றவற்றை ஸ்ட்ரா இல்லாமல் குடிப்பதே இல்லை. என்னை போன்றவர்கள் என்ன செய்வார்கள்?
0: மன்னா, பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களுக்கு பதிலாக காகித ஸ்ட்ராக்களை பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறது உணவு பாதுகாப்பு துறை.
1: ஆமாம், இப்படி குறிப்பாக பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை மட்டும் இப்படி தடை செய்வதற்கு என்னதான் காரணம்?
0: மூன்று காரணங்கள் இருக்கின்றன. பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துவது மட்டுமல்லாது, அவை மைக்ரோ பிளாஸ்டிக்காக உடைந்து உணவு சங்கிலி மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் விளைவிக்கின்றன. பிளாஸ்டிக் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், இனப்பெருக்க பிரச்சனைகள் மற்றும் பிற சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவேதான் இந்த அதிரடி உத்தரவை உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த உத்தரவை கடைபிடித்து உணவகங்கள், ஜூஸ் மற்றும் இளநீர் கடைகள் மக்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும். இதில் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது.
1: அப்படியெனில் பொறுப்பை மீறி இந்த உத்தரவை ஃபாலோ செய்யாத இந்த கடைக்காரரை பிடித்து இழுத்து வாருங்கள். அவரை சிறையில் அடைப்போம்.
0: நாம் மாறு வேடத்தில் வந்திருக்கிறோம். இது நமது வேலை இல்லை. இதை குறித்த தகவலை நாம் உணவு பாதுகாப்பு துறைக்கு தெரிவிப்போம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள்.
1: ஆமாம் ஆமாம், நீரே அந்த தகவலை அவர்களுக்கு தெரிவித்துவிடும். இந்த 73rd எலிகேசி மன்னருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. யூனோ, நான் ரொம்ப பிஸி. அடுத்த வடைக்கடைக்கு வண்டி செல்லட்டும்.
0: என்ன, நம் மன்னர் வடை சாப்பிடுவதில் தான் ஆல்வேஸ் பிஸி.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ?

0: நேரம் 8:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பிய மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம்

0: நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மறுக்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும்பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:55. நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா.
9: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
10: எப்படி?
9: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
10: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்ப கேட்க போறீங்க காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா? நேர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள் சார்ந்த எந்த ஒரு பெயரையோ அல்ல இதழோட பெயரையோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடாது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேயர் நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். எல்லா நிகழ்ச்சியிலும் ஏன் சொன்னேன்னா, ஒருவேளை ஆனந்த பூங்காற்று இல்லைன்னா குக்கூவில் கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நீங்கள் பேச அழைக்கலாம் 0462-22-56-11-32 மற்றும் 0462-22-56-11-33. எளிமையாக வாழ்கிறது இயற்கையாலே வந்து சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சுற்றி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம். அவங்க அவங்களா வாழ்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பிறருக்காக நம்மளை மாற்றிக்கொண்டு நம்ம மெருகேற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா? நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரியார் பார்த்துடலாமா? வணக்கம்
1: அன்பு தோழி அவர்களுக்கு, இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியா
0: சொல்லுங்க சார்.
1: இந்த காலத்திலும் இன்றைய சூழ்நிலையில் இல்லை, எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு வந்து இஎம்ஐ வந்து அவசியம்.
0: அவசியம்
1: அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவைக்கு நம்ம அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப இதாக.
0: சரி,
1: இந்த ஆடம்பரமா வாழ்வதற்காக பக்கத்து வீட்டில் அது இருக்கு இது இருக்குன்னு நினச்சி நம்ம இப்போ வாங்கிறதா அப்படின்னு நினச்சி கடனை வாங்குறது வந்து நம்மளை வந்து பெரிய ஆபத்துக்கு உள்ளாச்சு. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளானா கூட அட்வான்டேஜ்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை இஎம்ஐல வாங்கியிருப்போம், அடுத்தால ஒரு அந்த பணம் கட்டி முடிக்கக்குள்ள வேற மாடல் வந்துடும். இப்போ நம்ம அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோமே அப்படின்னா அதை வித்துட்டு அடுத்தால ஒரு இஎம்ஐ போடும்.
0: சரி,
1: இது எதுக்கு? நல்ல எப்போதுமே நல்ல ஒரு பொருளை வாங்கணும், நல்ல தரமான பொருளை வாங்கணும். அது நம்ம சொந்த காசுல வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாகவும் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து.
0: அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் ஓலகிரி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், இஎம்ஐ வந்து நமக்கு வந்து இப்ப உள்ள காலத்துக்கு வந்து ஒரு அவசியமா தேவைப்படுது.
0: தேவைப்படுதா?
2: நம்ம ஒரு ஒரு லோன் எடுக்கவோ, ஒரு இது எடுக்கவோ, ஒரு இன்னொரு அவசரத்துக்கு ஒரு பொருள் எடுக்கவோ, ஆனா நம்ம திறமையா கட்டணும். ஆமா, திறமையை தவறிட்டோம்னா நமக்கு மண்டை வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு பொருள் கேட்கும் போது வந்து நம்ம இஎம்ஐ தேடி போகும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் கண்டிப்பா ஒரு பொருள் வாங்கிதான் ஆகணும்.
0: சரி,
2: அப்ப கையில காசு இருக்கா அடைக்க இந்த மாசம் ஆனும்போது கரெக்டா நம்ம அடைச்சிட்டோம்னா அது ஒரு வரவேற்கப்பட்டது
0: அப்படின்னு நீங்க
2: நினைக்கிறீங்க?
0: நீங்க நினைக்கிறீங்க?
2: அதாவது மேடம், நம்ம அளவுக்கு மீறி போகணுமா? வருமானம் எனக்கு 1000 ரூபாய் வருதுன்னா அதுக்கு கட்டுறதுக்கு தரமா இருக்குமா? கூட ஒரு ஆள் சப்போர்ட் இருக்காங்களான்னு பார்த்து நம்ம 4 பேரை கலந்து எடுத்தோம்னா அதுக்கு ஒரு வரவேற்பு தான் மேடம்.
0: வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த ஒரு நேயர் யாரும் பார்த்தலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் கங்கர் பேசுறோம்.
0: சொல்லுங்க.
3: இஎம்ஐ வாங்குறதுனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா, அசல் கழியவே மாட்டேங்கம்மா. அசல் கழிய மாட்டேங்க. 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினாலும் அதுல 9,000 ரூபாய் வட்டி தான் போகுது ஒழியா, அசல் வந்து கழியவே மாட்டேங்குது
0: அப்படிங்கறது உங்களுடைய கருத்து.
3: கழிஞ்சா கூட இஎம்ஐ வாங்குறதுல அர்த்தம் இருக்கு.
0: அழகா வந்து சொன்னீங்க. நன்றி சார், நன்றி.

0: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறீங்க. இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா? இப்போ போன நேர் கூட சொன்னாங்க கொஞ்சம் பாரம் ஏறுது அப்படின்னு. இன்னும் வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னால நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 9:15 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவசியம்னு சொல்றாங்க, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: சோரங்காட்ல இருந்து முத்தாசர் பேரன். கேக்குறதா?
0: கேக்குறது, சொல்லுங்க.
1: சரி சரி சரி சரி. சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். இஎம்ஐ கண்டிப்பா வேணுமா நானும் கேட்டிருக்கேங்க. உண்மை சொல்ல போனா நம்ம ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா பொருளையும் வாங்கணும்னா இது நடக்காது. அதனால இஎம்ஐ கண்டிப்பா தேவை. இஎம்ஐல குடும்பத்துலதான் நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பொருள் சொந்தம் ஆயிரு. கண்டிப்பா தேவைன்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சபாஷ்.
0: வணக்கம் வணக்கம். முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை கொஞ்சம் உயர்வாக காட்டிக்கணும், சுற்றி உள்ளவங்களே நம்மளை வந்து பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய வசதியை கூட்டிக்கிறதுக்காக, நம்மளுடைய வருமானத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி இஎம்ஐயின் மூலமாக நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது, அதற்கு நம்ம ஓடிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அதுக்காக ஓடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாகிட்டு, என்னம்மா இந்த காலத்தில் போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு, இதெல்லாம் எல்லாம் முடியுமா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாகிட்டு. இன்னும் நேர்களை என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: சுல்தானி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அது ஒரு தேவை இல்லாதது மேடம்.
0: சரி,
2: அதாவது இப்ப நான் கடன் வேண்டும், எனக்கு சக்தி இருந்தா தான் நான் வேலை போய் வாங்கணும், எனக்கு கட்ட முடியாது. அப்ப நான்
0: உங்க லைன்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: தேனியில இருந்து நீதிமோகன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
3: வரவு எட்டனா செலவு பத்தனா, அதிக ரெண்டுனா கடைசியில் துண்டனா. அதே மாதிரி வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கணும் 30 ரூபாய். அந்த காசு

0: சேர்த்து வச்சு பொருளாக வாங்கிடலாம். நம்ம வந்து இஎம்ஐயில்
1: கொஞ்சம்
0: வாங்கினோம்னா
1: லேட்டாக வாங்கினா கூட நம்ம சுயமாக வாங்கிக்கலாம்.
0: சுயமாக வாங்கிக்கலாம். அதனால வந்து இஎம்ஐ வாங்குறது வந்து அனாவசியமானது.
1: அப்படிங்கறத உங்க கருத்து.
0: ஆமாம்மா,
1: சரி,
0: ஆமாம்.
1: நன்றி நன்றி. அதாவது இஎம்ஐயில் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி நான் அந்த பொருள் வரும் அவ்வளோதான். அதுக்காக நம்மளை வந்து நம்ம ஒரு ஃப்ரீ டைம் கூட இல்லாமல் அதுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வரும். அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து இந்த பொருள் வாங்கணும், இந்த வருஷத்தில் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு பணம் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. இல்லை மாதம் மாதம் ஒரு டைமில் ஐயோ இதை வேற நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். சிலர்லாம் ஒன்று போட்டிருக்க மாட்டாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு நம்ம என்ன திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு இயல்பாக வந்து இருக்கணும். சுற்றி இருக்கிற நிலைமையை பார்த்து நம்மளுடைய மனதை மாற்றி நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் தான் வந்து அதிகமாகும். இதனால் சுற்றி உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து கோவப்படுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்காக நம்ம வேலைக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒன்று நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்க இல்லை உங்கள் சுற்றி உள்ளவங்களை பார்த்து உங்களுக்கு கோபம் தான் வரும். நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீங்க. அவங்க முகத்தில் எப்போ ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இது உருவாக்குங்கிறது தான் விஷயம். இன்னும் நேர்களை என்ன சொல்கிறாங்க கேட்டலாம். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேரம் 9:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து வரும் நேரம் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கலகாட்டிலிருந்து ராஜேந்திரன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். சிகலாமாட்ட பேசிட்டு ரொம்ப நாளா ஆச்சு.
0: சரி சொல்லுங்க.
1: ஆமா, உண்மையில இஎம்ஐ வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல நடுத்தர குடும்பங்களுக்கு உண்மையிலே அது ஒரு வரப்பிரசாதமா சொல்ல முடியும்.
0: சரி,
1: ஏன்னா முன்பு ஒரு நேர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு பொருள் வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கலாம்னு ஒரு ஐட்டம் சொன்னாப்ல. ஆனா முடியும். ஆனா அந்த நேரத்துல அந்த சேர்த்து வைக்கிற பொருளுக்கு ஒரு செலவு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சேர்த்து வைக்கிற பொருள் அந்த பணத்தை எடுத்துதான் அந்த பொருளை ஈடுகட்ட முடியும், அந்த செய்ய முடியும்.
0: சரி,
1: அதனால இந்த இஎம்ஐங்கிறது ஒரு நடுத்தர குடும்பங்களுக்கு வரப்பிரதமா இருந்த போதிலும் நமக்கு விரலுக்கு தக்க வீக்கம்
0: இருக்கணும்.
1: அதான் நமக்கு இஎம்ஐல எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லா பொருளையும் வாங்கக்கூடாது. பொருளை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு தேர் திருவிழா ஆரம்பிச்சுமா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காவது புடவைகள் எடுப்பாங்க பெண்கள், பூரா இஎம்ஐல தான். அதான் ஒரு ஆளு வந்து 4 புடவை 5 புடவை எடுப்பாங்க. ஏன்னா இங்க வந்து இந்த பீடி சுத்தம் தொழில் பாத்துக்கோங்க, உங்க ஊர்ல அவங்க என்ன செய்வாங்க, வாரம் வாரம் இந்த இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க அந்த ஆளுக்கு. அந்த அளவுக்கு இந்த இஎம்ஐல அவங்க ஒவ்வொருத்தரும் எடுக்க முடியும். ஏன்னா அந்த தொழில் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்பியே எடுத்துருவாங்க.

0: ஒரு சேலை எக்ஸாம்பிள் 500 ரூபாய் அந்த சேலைனா அவன் அந்த 700 ரூபாய் வச்சுக்கிட்டு பாரு, அது அந்த விலைய பார்த்து அவங்க ஷேர் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ஒரு ஆட்கள் 4 புடவை 5 புடவை எடுத்துக்கிடுவாங்க பார்த்துக்காங்க. அப்ப இந்த இஎம்ஐ இருக்கிறதுனாலதான் அவங்களால முடியுது. என்னோட கருத்து அதுதான், நடுத்தர குடும்பத்துக்கு வர்றது, ஆனா விரலுக்கு சத்துன வீக்கம் நமக்கு தேவையான பொருளை மட்டும் இஎம்ஐ எல்லாம்
1: எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கீங்க. நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கலாம். ஆமா, இஎம்ஐ அதாவது ஒரு மனிதனை ரொம்ப சோம்பேறியாகிறது இந்த இஎம்ஐ தான். அதாவது ஒரு வீட்டுல ஒரு பொருள் தேவையோ இல்லையோ இஎம்ஐல கிடைக்குதுன்னு வாங்கிட்டு 1000 மாசம் சடசடான்னு கட்டுவாங்க. அதுக்கு பிறகு கெட்ட வழி இல்லாம விழி பிரிக்கி போய் நிப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில மேல வேற கடை வேற இடங்கள்ல போய் 2000 கடை வாங்கி இங்க அடைப்பாங்க. அப்ப 1 கடை 2 கடை ஆயிரும் இப்படி. அதனால இந்த இஎம்ஐங்கிறது வந்து அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கையில இருக்கும் போது வாங்கியாச்சுன்னா அந்த பொருளுக்கு மதிப்பு கூடுதல். இஎம்ஐல நம்ம வாங்கும்போது அந்த தரல பொருளை தான் வாங்கணும். தரமும் அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆகையினால இஎம்ஐங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவை இல்லை, ஒரு அனாச்சாரம் தாங்கிறது சொல்லி என்னுடைய உரை நிகழ்ச்சிகரமா வாய்ப்பளித்தது. நன்றியமா
1: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ₹500 கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். ஒரு 2 மாதம் முயற்சி பண்ணின்னு அதை வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா வாங்கிடலாம். இப்போ ஒரு நேர் சொன்னாங்க, அந்த 500 ரூபாய்க்கு ஒரு செலவு வந்துருச்சுன்னா நம்ம நினச்ச பொருளை வாங்க முடியாதே, அதனால தான் இஎம்ஐ நம்ம போடுறோம், அது நடுத்தர குடும்பத்துக்கு சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் விரலுக்கேத்த வீக்கம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராணி தேனிலிருந்துமா?
1: ஆ சொல்லுங்க.
3: அது இஎம்ஐல வாங்குறது ஒரு பொருள் வேற ஒரு சிலருக்கு வீணாயிடுமா, அது வேற காசு கொடுத்து பொருளும் கொடுத்து வீணாய் போகுது, அது தேவையே இல்ல.
1: தேவை இல்லங்கிறது உங்க கருத்து இல்லையா?
3: ஆமாமா ஆமாமா.
1: சரிமா, நன்றி நன்றி. காசு கொடுத்து வாங்குறோம், அதை நம்ம சரியாகவும் வாங்கணும், சில இடத்துல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொருளை எடுக்கணும் அப்படின்னு சில நேயர்கள் வந்து சொன்னாங்க. இல்லை, நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவசியமா அனாவசியமா அப்படின்னு தான் யோசிச்சு வைங்க. இன்னும் பாடலை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தனுஷ்கோடி பற்றின நிறைய அபூர்வ விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய கால சூழ்நிலையில் இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா? ஒரு சிலர் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து அது நமக்கு தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: நான் வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு என்னுடைய இது வந்து ஒரு சட்டை போட்டனா அது கிளியில வரைக்கும் போட்டு கொடுவேன்.
0: சரி,
1: அதே நேரத்துல எங்க தாத்தா வாங்கி கொடுத்த சைக்கிள் இப்பதான் பழுதாகி போச்சு. அதுக்கப்புறம் என் பேட்டிக்கு கொடுத்த சைக்கிள்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. அதே போலதான் என் வீட்டுல என் பையனுக்கு அதே

0: சொல்றேன்.
1: சரி.
0: என் மக்களும் அதே போலதான் சிக்கனா என்னன்னு கேட்டா அவங்க கிட்டதான் கேட்கணும். நானாவது இந்த திங்குற பொருள்ல வந்து நான் வந்து பாகப்பாடே பாக்கறேன், நல்ல காஸ்ட்லி பொருளா வாங்கி
1: திம்பேன்.
0: வீட்டுக்கும் வாங்கி போடுறதா, நானும் சாப்பிடறாலும் நல்ல அதுக்காக போய் ஆடம்பரமா போய் ஹோட்டல்ல திங்க
1: மாட்டேன்.
0: அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாதான் அந்த குடும்பம் என்னைக்குமே ஒற்றுமையா இருந்து நல்ல ஒரு 10 காசோட வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியும். புக் பண்ணா சாப்பிட்டான்னா அன்னைக்கு ராத்திரி மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தான் டாக்டரை பார்க்க போன சூழ்நிலை வந்துடுது. அதனால இயற்கை உணவு உண்டு அந்த காலத்து போல வாழ்க்கை வாழணும் தான் என்னுடைய கருத்துமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
1: யார் பேசுறீங்க?
2: பாப்பான் குளத்துல இருந்து மாயாண்டித்துறை பேசுறேன்.
1: பாப்பான் குளத்துல இருந்து
2: மாயாண்டித்துறை.
1: சொல்லுங்க சார்.
2: நிலையத்தர நேரம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: இஎம்ஐ வந்து அது பேச லைவா இருக்கா மேம்?
1: சொல்லுங்க, லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசணுமோ அதை சொல்லுங்க.
2: இஎம்ஐ வந்து அவசியம் தான், தேவைக்கு அவசியம். அவசியமா எடுக்கணும், ஆடம்பரத்துக்கு அவசியம் இல்ல. ஆடம்பரமா எடுத்தோம்னா அது வந்து இஎம்ஐ எடுத்தோம்னா அது நம்ம எப்படியோ குடும்பம் எப்படியோ போயிடும்.
1: சரி,
2: குடும்ப தேவைக்கு தேவைக்கு கண்டிப்பாக இஎம்ஐ தேவை
1: அப்படிங்கறது உங்களோட கருத்து.
2: கண்டிப்பா இஎம்ஐ எடுத்தா கரெக்டா அடிச்சிருந்தா நமக்கு ஒரு வீட்டு பொருள் நம்மளால மொத்தமா துட்டு கொடுத்து வாங்க முடியும். அதனால இந்த இஎம்ஐ தேவைங்கறது
1: உங்க கருத்து. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், பேட்டையில இருந்து சண்முகா மாறி.
1: சொல்லுங்க சார். நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: அதாவது இந்த இஎம்ஐ வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் மேடம். ஏன்னா என்னைய பொறுத்தல எனக்கு ஃபுல்லாக நான் இந்த மிடில் கிளாஸ் வந்து நம்மளாம் வந்து கேஷ் கொடுத்து வாங்கணும்னா ஒரு காலத்துலயும் வாங்க முடியாது. என்னைய பொறுத்தளவுல சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் நிறைய ஜாமான் வாங்கியிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ஏன்னு கேட்டேன்னா நமக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்துடும், இந்த மாசம் கட்டணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு வந்துடும். அதனால கண்டிப்பா வந்து அந்த ஆனா நமக்கு வருமானத்துக்குள்ள அது இருக்கணும், அதை கண்டிப்பா பாக்கணும். வருமானம் எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்தாலும் எடுத்துக்கணும். இப்ப மாசம் ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் அப்படின்னா கட்டிடலாம், அதுக்கு மேல போகும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், அத பாத்துக்கணும். 2,000 ரூபாய் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நான் வந்து அந்த இதை போயிருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன்
1: மேடம். நன்றி சார், நன்றி. அதுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அதை இஎம்ஐ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணம் எடுக்கணும், அதை வந்து கரெக்டா கட்டி நம்ம பண்ணினோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த நேர் சொன்னாங்க. இனி வரக்கூடிய நேர்கள் நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாங்க வந்து கேட்கலாம்.

0: கிற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார் என் பேர் சொல்லுமே.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. இன்னைக்கு இன்றைய கால சூழ்நிலையில், இன்றைய கால சூழ்நிலையிலன்னு சொன்னாலே வேகமாக எல்லாரும் வேலைக்கேன்னு ஓடிட்டுருக்கோம். குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக நம்ம பல்வேறு துறைகளில் வந்து ஷைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற அந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் இந்த இஎம்ஐ நமக்கு அவசியமா அனாவசியமா? அடுத்த ஒரு நேர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், தாழ்த்தப்பட்ட நடுத்தரப்பட்ட குடும்பங்களுக்கு அவசியம் இல்லை. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஹை லெவல் ஃபேமிலிக்கு அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: கருத்து ரொம்ப சுருக்கமாக வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு கார் தான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு பட்ஜெட் போடணும். இப்போ இந்த மாதம் இவ்வளோ அமௌண்ட் வந்து செலுத்தணும், இதுக்கு இவ்வளோலாம் கொடுக்கணும் அப்படின்னு பிரித்து பொறுப்பாக போகும்போது அது சரியாக ஆகும். இடையில வேறு ஏதோ ஒரு செலவு வந்துட்டுன்னா, ஒரு மாதம் கெட்டலை அப்படின்னா அந்த பாரம் இன்னும் கூடும். அதில் பாதிக்கப்படுறது நம்ம குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ நம்மளுடைய மனநிலையுங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ஆமா ஆமா ஆமா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதி வேயனா ஆறுமுகம் பழைய நேயர். அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுறோம்மா.
0: சரி சொல்லுங்க.
2: ஆமா, ரெண்டு மூணு மாசம் ஆச்சு உங்கள்ட்ட நம்ம நிலையத்துல பேசி. அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. அப்ப நம்ம இருக்கிறத கொண்டு வாழ்ந்துகிட்டு கூடாது, ஆடம்பரமாக வாழக்கூடாது. அதாவது அந்த வீட்டுல வாங்கிருக்காங்களோ இந்த வீட்டுல வாங்கிருக்காங்களோ அப்படின்னு நம்ம வந்து இஎம்இ எடுக்கக்கூடாது. தேவைக்கு தகுந்ததான் எடுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சசிகலாமா.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யாருக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கழகா பேசுற, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்கம்மா.
1: கண்டிப்பா இஎம்ஐயும் ஆசையும் ஒண்ணு. அதே போல இஎம்ஐ கட்ட முடியும்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா மொத்தமா சேர்த்து வச்சு வாங்குறதெல்லாம் பல இடத்துல நடக்காது. இப்போ 100% இருக்குன்னா 95% காரங்க கண்டிப்பா கட்டிடுவாங்க. 5% தான் கட்ட முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து செலவு வந்தா அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, ஆசைக்கு வாங்கியாச்சு கட்ட முடியல, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா வாங்கலாங்க, எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம். ஏன்னா மொத்தமா சேர்த்து வச்சு எவ்வளவு செலவு, அதுலயும் ஒரு சைடு செலவு. இப்போ வீட்டுல சமைக்கிறதுனாலே ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், ஒரு காய்கறி சமைச்சு வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். அதே இடத்துல மட்டன் வந்தாச்சுன்னா நமக்கு மட்டன் தான் ஆசை வரும். அதே போல ஆசைப்படலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, இருக்கிறத வேஸ்ட் பண்ணிக்கிற கூடாது. அதனால கட்ட முடியும்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம், இஎம்ஐ நல்லதுதான்
0: அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்கள் கூட பேசலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியின் நிறைவான நேர்கள் யார் யார் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய பதிலெல்லாம் சொல்லிடுங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், செல்வம் பத்தி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். ரெட்டியார்பட்டியில இருந்து தானே?
1: ஆமாங்க,
0: சொல்லுங்க.
1: கண்டிப்பா இஎம்ஐங்கிறது அது சிலவங்க இந்த மாச சம்பளம் வாங்கக்கூடியவங்க கரெக்டா சம்பளம் வந்துடும் அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது.
0: சரி,
1: ஏன்னா அந்த பிக்சட் பைசா மாசம் மாசம் இவ்வளவு வந்துடும், ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிரைவேட்ல இருந்தாலும் சரி அந்த வேலை வந்து ரொம்ப நிரந்தரமா இருக்கும் கண்டிப்பா. அப்படிங்கும் போது ஒரு மந்த்லி ஒரு 5000 நம்ம அடைச்சிடலாம், நமக்கு ஒரு 50000 சம்பளம் வருது அப்படின்னா அவங்க தைரியமா வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. அதே இது அன்றாட கூலி, ஒரு நாளைக்கு ஒரு 500 நம்ம வேலைக்கு போனதான் சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, வேலை இருக்கும் திடீர்னு இருக்காது. இந்த மாதிரி மனப்பக்குவங்கள் தயவு செய்து தவிர்க்கணும். என்னன்னா என்னதான் ஆசவாசங்கள் இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய வேலைகள் நிரந்தரம் எப்பவுமே வேலை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த இஎம்ஐங்க எது நம்ம ஆசைப்படாதது நல்லது இல்லை, என்னன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையாகி விட்டுரும் நான் நினைக்கிறேன்.
0: உங்க கருத்துக்கு நன்றி. அடுத்த ஒரு நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: வணக்கம். வணக்கம் சொல்றீங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரன்சாமி பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
2: பொருள் விக்கிற ஒருத்தர் அதுக்கு அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறோம்ல அவங்க வேற, சரிங்களா? யாருன்னு தெரியாதுங்க, கேட்குங்களா? யாருன்னு தெரியாதுங்க, அவங்க நம்ம நிலமா குடும்ப சூழ்நிலை தெரியாது. இஎம்ஐ வந்துங்க ஒரு பெஸ்ட் அடி முட்டாள்தான் அந்த இஎம்ஐ வாங்குவாங்க.
0: நிகழ்ச்சி நிறைவான நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். நிகழ்ச்சி நிறைவான நேர் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க.
3: அம்மா வணக்கம்மா, நான் சங்கரங்கோயில இருந்து கோட்டியப்பன் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. அதாவதுமா நம்ம வந்து ஒரு மாதத்திற்கு தேவையான வரவு செலவுகளை நம்ம ஒரு இதுதான் இந்த ஜாமான்கள் தான் வாங்கணும், இந்த ஜாமான்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்ம கடன் வாங்கவே தேவையில்லை. நம்ம வருமானத்துக்கு

0: இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்கி வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாதம் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி நன்றி.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்து கொள்ள முயற்சியும் செஞ்சுருப்பீங்க, நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. வருமானம் இருக்கும் போது அது பெருசாக தெரியாது, திட்டமிடல் இருக்கும் போது அது பெருசாக தெரியாது. ஆனால் வருமானமும் குறைவாக இருந்து திட்டமிடலும் இல்லாமல் இருந்தால் அது கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எது எப்படியோ நிலைமைக்கு தகுந்த மாதிரி நினைப்பு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அதில் இறங்கலாம், அதை பொறுப்பாக செய்து முடிக்கக்கூடியது இறங்குறவங்க கையில் இருக்குது. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க படிப்பு இருக்கும், அவங்க ஃபேமிலி இருக்கும். ஒருத்தரோட செயல் இன்னொருத்தருக்கு அதிகமான கஷ்டம் கொடுக்கக்கூடாத சூழ்நிலையை இவங்க ஏமை எடுக்கும்போது நடத்தினா அது அந்த குடும்பத்துக்கு வளம் தான், வறுமை இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவாக கருத்துக்களை சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அழகான பாடலை, உங்களுக்கு விருப்பமான பாடலை வழங்குறதுக்காக நம்ம சிந்து சாரை காத்திருக்காங்க. நிறைய கேள்விகளும் வச்சிட்ருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதிலும் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில முதல் நேர் யாரு, என்ன பாடல் கேட்டு ஆரம்பிச்சு வைக்க போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: காலை நிகழ்ச்சியை இந்தன திருப்பி சிந்து சாரா ஓடும் காலை நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிற அருமையான அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லுவது. உங்க அன்பு நேர் பார்க்கலங்க வசந்தாலாம இருக்கீங்களா?
1: அன்பு வணக்கம் வசந்தாமா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க உங்க நிகழ்ச்சி கேட்டு உற்சாகமா இருக்கோம்.
1: உற்சாகமா, சூப்பர், அப்படியே இருங்க. சரி, என்ன பாட்டு இன்னைக்கு?
2: யூத் படத்துல இருந்து ஏன்
1: பஞ்சா பலூன் குடுத்துடலாம். அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி
1: நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்திரலாமா, அதுக்கப்புறம் முட்டை கலக்கி பாடல் கேட்க போயிடலாம். தமிழ்நாட்டில் எந்த கோவிலில் உள்ள நவகிரக சன்னதி மற்ற எல்லா சிவன் கோவில்களிலும் போல தனித்தனி சிலைகளாக இல்லாமல் ஒரே கல்லில் 9 கிரகங்களும் செதுக்கப்பட்ட நவகிரக பலகை அமைப்பை கொண்டுள்ளது? நவகிரகம் வந்து எல்லா கோவில்களையும் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, ஒரு கோவிலில் மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரே பலகையாக இருக்கும், அது என்ன கோவில் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு யூத் திரைப்படத்துலேருந்து, அதாவது புதுசாக வந்த யூத் திரைப்படத்துலேருந்து. நேரம் சரியாக காலை 10:05.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாமில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு என்ன எறிந்தால் படத்துல இருந்து அத்தாறு அத்தாறு
0: அத்தாறு அத்தாறு. ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போவோமா?
1: போவோம்.
0: தமிழ்நாட்டுல எந்த சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி

0: தனித்தனியாக சிலைகளாக இல்லாமல் ஒரே கல்லில் ஆன பலகையாக இருக்குது. அதை தான் நவகிரக பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆப்ஷன் சொல்லிட்டா
1: சொல்லுங்க.
0: கங்கை கொண்ட சோழபுரம், பிரகதீஸ்வரர் கோவில், இன்னொன்று
1: சோழபுரம்
0: பிரகதீஸ்வரர் கோயிலாக இருக்குன்னு சொல்கிறீங்களா?
1: ஆமாம்,
0: அதுதான் சரியான பதில். கரெக்டாக சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் இருக்கிற நவகிரக அமைப்பு தான் நவகிரக பலகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரே இதில் ஒரே கல்லில் வந்து எல்லா கிரகங்களும் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது சோழர்களின் துல்லியமான வானியல் அறிவை வந்து காட்டுகிறது, உலகிற்கு பறைசாற்றுகிறது அப்படிங்கிற பெருமையும் இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருங்க. பாடல் வந்துட்டே இருக்குது. இணையறிந்தால் திரைப்படத்திலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஜய் பிரகாஷ் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10 மணி 10 நிமிடம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: மடமர்பதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக 10:14 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரியில இருந்து பேசுறோம்.
3: பேர் என்னம்மா?
4: பேர் ஐயம்மாள்.
3: ஐயம்மாள், ஓகே. உங்களுக்கான பாடல் என்ன இன்னைக்கு?
4: செஞ்சிருக்கும் மறையிலிருந்து ஒரு முறை பிறந்தேன் சாங்.
3: சரி, கொடுத்துடலாம். கேள்வி பதில் போலாமா? இந்த தெருக்கூத்து அப்புறம் இந்த தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஊர்ல தமிழ் இசை நாடக பள்ளியை தொடங்கி வைத்தாங்க? மதுரையா தஞ்சாவூரா?
4: மதுரை.
3: மதுரை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மதுரையில தத்துவ மீன லோச்சினி வித்துவ பாலசபா அப்படிங்கிற நாடக அமைப்பை வந்து உருவாக்கி அதில் இருந்து பல சிறந்த நலிந்த கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே உலகிற்கு அறிமுகப்படுத்தினதுனால தான் இவர் தமிழ் நாடக கலையின் தலைமை ஆசிரியராக கருதப்பட்டார். இவர் வந்து தொடங்கி வச்ச அந்த கலை நாடக பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஊர்கள்லேயுமே வந்துச்சு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 10:15.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: அமுதா மேடம் சூப்பரா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? சுவர்கள் மற்றும் துணிகளில் இயற்கை சாயங்களை கொண்டு பேனா போன்ற குச்சிகளால் வரையப்படும் ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பாரம்பரிய கலை எது? உங்களுக்கான ஆப்ஷன் கலம்காரி ஓவியம், மதுபாணி ஓவியம்.
1: மேடம்
0: நன்றி, வாழ்த்துக்கள். இந்த களம் அப்படின்னா வந்து பேனா, காரி அப்படின்னு சொன்னா அது வேலைப்பாடு. முற்றிலும் வந்து இந்த மூலிகை சாறுகள் இருக்கீங்களா, அதை வச்சு அப்புறம் அந்த மரப்பட்டைகள் மற்றும் இயற்கை வண்ணங்களை கொண்டு துணிகளில் துல்லியமாக புராண கதைகளை வரையும் ஒரு பழமையான ஓவிய கலை தான் இந்த கலாம்கரி. அதுக்கப்புறம் தான் அது புடவைகள், ட்ரெஸ்ஸில் அப்படிலாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக ரஞ்சித், சங்கீதா, வினயா பாடியிருக்காங்க விஜய் ஆண்டனி இசையில். நேரம் சரியாக 10:22 ஆயிட்டுருக்கு.

0: பிரம்மபுத்திரன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:27 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரைங்கன்னு பேசுறீங்க? சூப்பரா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? இன்றி பளபளப்பா தயாரிக்கப்பட்ட சமீபத்தில் ஜிஐ டாக் அதாவது புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது? ஜவ்வரிசி. என்ன, எந்த ஊர் ஜவ்வரிசி? சேலமா ஈரோடா?
1: சேலம்.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஜவ்வரிசி தேவையில் பார்த்தீங்கன்னா 80% மேல் இந்த சேலம் மாவட்டத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுதான். இதோட தூய்மை அதுக்கப்புறம் சர்வதேச தரத்திற்காகத்தான் இதுக்கு அந்த ஜிஐ டேக் அதாவது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ் இசையில் இட்லி கடை திரைப்படத்துலேருந்து பாடல். நேரம் சரியாக காலை 10:28.

0: क्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளை.
6: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: மனமிருமதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக காலை 10:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம், முகூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
7: ஜோதிமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடம் நிகழ்ச்சியில? இந்திய புராண கதைகளில் வரும் சகுந்தலா மற்றும் தமயந்தி ஆகியோரின் புகழ்பெற்ற தத்ரூபமான ஓவியங்களை வரைந்த இந்திய ஓவிய கலைஞர் யார்? ராஜா ரவி வர்மாவா, எம் எஃப் உசேனா?
8: ராஜா ரவி வர்மா.
7: எஸ், கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. நன்றி.
8: நன்றி மேடம்.
7: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். கேரளாவை சேர்ந்த ராஜா ரவி வர்மா, இவங்க வந்து மேற்கத்திய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்திய கலாச்சாரத்தையும் பயன்படுத்தி நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கார். முக்கியமாக வந்து மகாபாரத கதைகளில் வரும் சகுந்தலா, கடிதம் எழுதுவது போன்ற அவரது ஓவியம் வந்து உலக அளவில் பாராட்டப்பட்ட ஒரு காவிய படைப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தனுஷ் பாடியிருக்காங்க, அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 10:36 நிமிடம்.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வாங்க.
1: வணக்கம் வணக்கம். தென்காசி மேலாட்டிலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: வேட்டைக்காரன் படத்துல இருந்து கரிகார கால போல கலந்திருக்கிற உதடு உதடில்ல உதடில்ல தாஜ்மஹால் அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்விக்கு வருவோமா? இப்போ நவீன ஸ்மார்ட் போன்கள், அப்புறம் லேப்டாப்லாம் இருக்குல்ல, அப்புறம் மின்சார வாகனங்கள், இவி கார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு பயன்படுத்தப்படும், அதாவது மீண்டும் மீண்டும் சார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியை கண்டுபிடித்ததற்காக 2019 ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அவர் யார் அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆப்ஷன் வேணுமா? கண்டிப்பாக கொடுத்துறவா? ஓகே. ஜான் பி குட் இனஃப், இன்னொருத்தர் வந்து நிக்கோலா டெல்சா.
1: அந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, ஜான் சிமிக்கோ புட்டே லாண்டிச்சு அவருக்கு.
0: ஜான் பி குட் எனஃப் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி நன்றி மேடம்.
0: இவர் வந்து அவரோட 57வது வயசுல, அதாவது இந்த ஜான் பி குட் எனஃப் இருக்காரு இல்லையா, அதாவது 1980களில் இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து கண்டுபிடிச்சாங்க. வரலாற்றிலேயே ரொம்ப வயசான, அதாவது 97 வந்து நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கண்டுபிடிச்ச அந்த சிறிய பேட்டரி இருக்கு இல்லையா, லித்தியம் அயன், அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம இந்த மொபைல் ஃபோனையோ இல்லை இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இதெல்லாம் பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு குட்டி லித்தியம் அயன் பேட்டரி கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோ லேப்டாப்போ அப்புறம் இந்த மின்சார வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவி கார்ஸோ இது எல்லாமே நம்மளால் பயன்படுத்த முடியுது. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, வேட்டை காரன் திரைப்படத்தில். அந்த நேரம் சரியாக 10:42.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:46 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்டு இருக்காங்க, அதே மாதிரி கேள்விகளுக்கும் மிகச் சரியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
1: நான் புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: கவிதாமா, சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரி, என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு டிராகன் படத்துல இருந்து வானம் பார்த்து கிடந்தேனே அந்த பாடல் வந்துருப்பீங்க.
0: ஓகே, சூப்பரான பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு வருவோமா?
1: கேளுங்க.
0: என்ன ரொம்ப சோகமா சொல்றீங்க?
1: கேள்வி என்னால நமக்கு பதில் தெரிஞ்சா சந்தோஷம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க.
0: கிபி 261 நடந்த எந்த போரின் கொடூரமான மனித உயிரிழப்புகளை கண்டு அசோக சக்கரவர்த்தி போரை முற்றிலும் துறந்து பௌத்த மதத்திற்கு மாறினார்? எந்த ஒரு போர் வந்து அவரோட மனசை மாத்துச்சு அப்படிங்கறது தான் கேள்வி. சரியா? ஆப்ஷன் வேணுமா? ஒடிசா பகுதியில நடந்த இந்த போர்ல சுமார் 100,000 மக்கள் கொல்லப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம 1.5 லட்சம் மக்கள் வந்து நாட்டை விட்டே வெளியேற்றப்பட்டாங்களாம். இந்த பேரழிவை பார்த்து தான் மனமுடைந்த அசோகர் வந்து உலக வரலாற்றிலேயே ஒரு போர்ல வெற்றி பெற்ற பிறகும் கூட மீண்டும் போரே செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்களோட ஆயுதங்களை துறந்த ஒரே அரசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த போர் வந்து அவங்க மனசை மாத்திருக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு டிராகன் திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் சரியா காலை 10:52 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் காந்தி நகர், உங்கள் அன்பு சகோதரர் சக்கீர் மைதீன் பேச நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றோம், உங்கள் தோழமையும்.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுல. சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல்?
1: அதாவது காலையில இருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், 102.6. இந்த திவான் ஒளி மறக்கிறான்னு ஒரு கடை இருக்குமா காந்தி நகர்ல, அந்த ஆசாதி மாதிரி பையன் எல்லாருமே நம்ம 102.6 கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: எனக்கு ஆசை வந்துருச்சு.
0: சரி,
1: நம்மளும் பங்கு பெறணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு.
0: சரி சரி,
1: அதனால வேலை இல்ல பட்டதாரியில இருந்து ஒரு அருமையான பாடம் தரணும். வேலை இல்ல பட்டதாரிக்கு பாடவே தாங்க.
0: ஓகேம்மா, ரொம்ப அழகா கேட்டீங்க, கொடுத்துடலாம். சரி, இப்ப பாட கேள்விக்கு போலாமா? இப்ப இந்த மருத்துவ உலகில அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப பண்ணும்போது நோயாளிகளுக்கு வலிக்காம இருக்கணும் அப்படின்னு அனஸ்தீஷியா மயக்க மருந்து வந்து குடுக்கறாங்க இல்லையா? அந்த மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரை, அறுவை சிகிச்சைக்கு என்ன தற்காலிக முறை பயன்படுத்த

0: நாங்கன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டா?
1: சொல்லுங்கம்மா.
0: நோயாளிகளுக்கு அதிகப்படியான மது அல்லது பனிக்கட்டிகளை கொடுக்கிறது. இன்னொன்னு, நோயாளிகளுக்கு தூங்க வைக்கும் மாத்திரைகளை கொடுக்கிறது. பனிக்கட்டிகள் வைத்துதான் பண்ணாங்க இல்லையா? நன்றி நன்றி, கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் பணி சிறக்க.
0: வாழ்த்துக்கள். இப்போ பனிக்கட்டிகள் தான் வந்து நோயாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்போவுமே நம்மளே இப்போ பார்த்துருப்போம் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஐஸ் கட்டியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மறுத்துரும்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க 19ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கப்புறம் தான் இந்த மயக்க மருந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்தை கொடுக்குறாங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது அனிருத் இசையில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துலேருந்து.

கலந்து கொண்டு இன்னைக்கு சொன்ன எல்லா ஆன்சருமே சரியான பதில் தான் சொன்னாங்க. ஸோ எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைக்கி நிறைய பேர் லைன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் கிடைச்சிருக்காது, வருத்தப்படாதீங்க. நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அழகாக கேள்விகளுக்கு சரியான பதிலும் நீங்கள் சொல்லலாம். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2 4 9 8 6 4 5 8, இணைப்பெண்ணாக 0 4 4. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி சிந்துசாரா. தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேரம் 11:03. இந்திய மண்ணின் பெருமை பேசும் இந்நேரம் மணித்திருநாடு. மணித்திருநாடுல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பகுதியை பத்தி தான் வந்து சொல்ல போறேன். வித்தியாசமான பகுதி அப்படின்னு சொல்லியாச்சு. மலையா, கடலா, இல்லை சுற்றுலாத்தலமா? இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, மற்றொரு பக்கம் மன்னார் வளைகுடா, நடுவில் மலைப்பாதை. இதை பார்த்தா கடலுக்குள்ள சாலை போட்டிருக்காங்களோ அப்படின்னு நாமளே ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன? அதுதான் தனுஷ்கோடி. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துல அதுவும் ஒன்று. அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு, சுந்தர புருஷன் படத்திலிருந்து, சித்ராமா குரலில்.

0: நேரம் 11:09. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்திய மண்ணின் பெருமை பேசும் அணித்திருநாடு தான் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. ராமேஸ்வரம் தீவின் தென்கிழக்கு முனையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தனுஷ்கோடி இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு புண்ணிய தலமாகவும் கடந்த நூற்றாண்டில் சிறந்ததொரு துறைமுக நகரமாகவும் விளங்கியிருக்கு இந்த தனுஷ்கோடி. கிபி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு இறுதி வரை பாம்பன் குந்துக்கால் துறைமுகத்திலிருந்து இலங்கை, வங்காளம் மற்றும் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு அதிக அளவில் கப்பல் போக்குவரத்து நடந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் கப்பல் போக்குவரத்தை துவங்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்து திட்டமிட்டாங்க. அந்த வகையில் 1914ஆம் ஆண்டு கப்பல் போக்குவரத்தும் துவங்கப்பட்டது. இன்னும் என்னென்ன வரலாற்றில் இந்த தனுஷ்கோடி அந்த ரயில் போக்குவரத்து அந்த வரலாற்று சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னால்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
6: எப்படி?
5: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
7: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: தனுஷ்கோடியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு ராஜகுமாரன் படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருக்காங்க.
8: ஐயய்யா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
9: என்னன்னு சொல்ல?
8: ஓ, யோசிக்கிறியா?
9: எப்படி சொல்ல?

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திறனாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குங்க. இன்றைக்கு தனுஷ்கோடி பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ராமேஸ்வரம் பக்கம் போனோம்னு சொன்னாலே அடுத்து நம்ம தனுஷ்கோடியும் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். 1914 கப்பல் போக்குவரத்து வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்திய ரயில்வே கம்பெனிக்கு சொந்தமாக இர்வின் கோஷினன் அப்படின்னு ரெண்டு நீராவி கப்பல்கள் வந்து தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கும் தொடங்கினாங்க. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குறுகிய காலத்தில் செல்லும் கடல் வழி பயணமாக இது அமைஞ்சிருக்கு. சென்னை தூத்துக்குடிக்கு அடுத்து சிறந்த துறைமுக நகரமாக தனுஷ்கோடி வந்து இருந்திருக்கு. ஒரு தீர்த்த தலமாக புகழ்பெற்ற இடமா தனுஷ்கோடி இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து போவாங்க. அதோட ஒரு வர்த்தக கேந்திரமாகவும் இந்த தனுஷ்கோடி விளங்கியிருக்கு. இங்கிருந்து பருத்தி துணிகள், பித்தளைய, அலுமினியம், முட்டை, காய்கறி இது எல்லாமே வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் 1964 டிசம்பரில் வங்கக்கடலில் ஒரு புயல் வந்து உருவாச்சு. 12 மணிக்கு மேலே அதிகமான காற்றழுத்தத்தோட கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலில் தனுஷ்கோடியை அந்த புயல் அதிகமாக தாக்கி பாம்பன்லேருந்து தனுஷ்கோடி சென்ற ரயில் விபத்தில் சிக்கி பயணித்த நிறைய கல்லூரி மாணவர்கள் கூட மறைஞ்சிருக்காங்க. புகழின் உச்சியில் இருந்த தனுஷ்கோடியே புரட்டி போட்டது அந்த புயல். இப்போவும் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கூரை இல்லாத ஸ்டேஷன், கட்டடங்கள், போஸ்ட் ஆஃபீஸ், இடிந்த ஆலயம், சர்ச், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இப்படி எஞ்சி நிறைய கட்டடங்கள் இப்போவும் இருக்கிறத பார்க்க முடியும்.

அதை தெரிஞ்சவங்க ரொம்ப பழமையான பாரம்பரியத்தை கொண்டு அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் கடைசி பேருந்து நிறுத்தம் எங்கே தெரியுமா அப்படின்னா அது வந்து தனுஷ்கோடியும் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு, அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. சின்ன தம்பி படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
4: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
5: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு தனுஷ் கோடியை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இன்று நண்பகல் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட புதுமை பெண் என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறீங்க. ஒரு புயல் வந்து தனுஷ்கோடி அதோட அந்த நிலைமையே மாற்றிட்டு அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. தனுஷ்கோடி அப்படிங்கிறதுக்கு விளக்கம்லாம் வந்து சொல்கிறாங்க. தனுஷ் அப்படின்னா வில் அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்தமாக. ராமாயண கதைப்படி இலங்கைக்கு செல்ல ராமர் கட்டிய ராம சேதுவை பின்னர் தனது வில்லின் நுனியால் உடைத்த இடம்தான் தனுஷ்கோடி. வில்லின் நுனி தான் அது அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க. தனுஷ்கோடியை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு, வில்லுப்பாட்டுக்காரன். இது படத்தோட பேர். எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காங்க இளையராஜா அவர்களின் இசையில்.

நேரம் 11:32. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு தனுஷ்கோடி பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தனுஷ்கோடியில் ரெண்டு வித்தியாசமான இடம் இருக்குது. ரெண்டு வித்தியாசமான இடம்னு சொல்கிறதோட ரெண்டு வித்தியாசமான பார்வையில் நீங்கள் அந்த கடலை பார்க்கலாம். ஒரு பக்கம் நீளமாக இருக்கும், மற்றொரு பக்கம் வந்து பச்சையாக இருக்கும். இது அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும். அது இயற்கையிலே ஒரு ஓவியம் போல் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டு பறவைகள் அங்கே முக்கியமாக இருக்குமா, ஒன்று வந்து கடற்காகம், இன்னொன்று வந்து மணற்குருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவையை நீங்கள் அங்கே போனால் வந்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை ரயில் சேவை இருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, மற்றொரு பக்கம் மன்னார் வளைகுடா, நடுவில் ஒரு மலைப்பாதை, அந்த மாதிரி தான் தனுஷ்கோடின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து அந்த காட்சி வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. இந்த காட்சிகளை நீங்கள் ஒரு கரையில் நின்று கடலில் பார்க்கும் போது உங்கள் மனதுக்கே வித்தியாசமான ஒரு உணர்வு வரும்னு சொல்கிறாங்க. தனுஷ்கோடின்னு சொன்னாலே ஒரு பக்கம் வரலாறு, ஒரு பக்கம் புராணம், ஒரு பக்கம் கடல், மற்றொரு பக்கம் பேரழிவின் நினைவு.

0: இத்தனை ஆச்சரியங்களையும் ஒரே இடத்துல தக்க வச்ச இடம்தான் தனுஷ்கோடி.
1: பேரழகி என்றேதான் பெண்
2: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு தனுஷ்கோடியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இப்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய செய்திகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிந்து சாரா, ஹாய் சிந்து.
1: ஹாய் சசி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோமோ இன்னைக்கு?
1: ஆமாம், பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: எஸ். ஸோ அடுத்து என்னென்ன தகவல்கள் பார்த்துடலாமா?
0: ஆமாம், நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லணும். அவங்களும் வந்து ரேடியோ கேட்டுகிட்டே சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு லீவு வேறு இல்லையா, ஸ்கூல்லாம் இன்னைக்கு நிறைய லீவ் விட்டுருப்பாங்க. மூணு நாள் அரட்டை அடிக்க போகிறாங்க, என்ன பிளான்னு வீட்டில் தலைவிகள்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பண்ணக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இது என்னென்னா, ரேஷன் கடைக்கு போய் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், இப்போ நாலு பேரோ இருக்கலாம் இல்லை அஞ்சு பேரோ இருக்கலாம், இருந்தாங்கன்னு சொன்னால், தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் கைவிரல் ரேகினை கண்டிப்பாக, அதாவது நாளைக்குள்ள இருபத்தி ஆறு நாளைக்கு 27 நாளைக்குள்ள நீங்கள் பதிவு செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு.
0: ஆமாம்,
1: லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே
0: மூணு நாள் சேர்ந்து வந்திருக்கு.
1: ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்க்கணும்.
0: ஆமாம்,
1: ஏன் அப்படின்னா வந்து முக்கியமாக கை குழந்தைகள் வச்சுருக்காங்க, அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா
0: கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு நீங்கள்
1: சொல்லுங்கள்.
0: போலியோ சொட்டு மருந்து
1: கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சொல்லியிருக்காங்க. கடந்த 14 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த போலியோ நோய் தாக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஸோ 30 வருஷமாக எடுத்த நடைமுறை காரணமாக 14 வருஷமாக வந்து இந்த போலியோ நோய் தாக்கம் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஒரு சில இடங்கள்லையும் இருக்கு. ஸோ அதனால் இந்த 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெற இருக்குது. அதனால் எல்லா குழந்தைகளுக்கும், அஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சொட்டு மருந்து அப்படிங்கறத நீங்க கொடுத்துடலாம். எல்லா இடங்களையும், பொது இடங்கள்லாம் இருக்கட்டும், இல்ல வந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் இப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. முக்கியமா வந்து இடம் பெயர்ந்து வாழ்வாங்க இல்லையா கட்டிட தொழிலாளர்கள், அவங்களோட குழந்தைகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொட்டு மருந்து அப்படின்னு கொடுக்க இருக்காங்க. ஒருவேளை உங்களால இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க முடியல அப்படின்னா கூட, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு வந்து பணியாளர் வீடு வீடாகவே சென்று குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு, போடலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொட்டு மருந்தை கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
0: ஆமாம், அதனால் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும்,
1: கிடைக்கும்.
0: 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக, அதாவது நாளை மறுநாள்
1: 28 தேதி போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நிறைய பணியாளர்கள் வந்து இதற்காக வேலை செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாருமே தயாராகிருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி போலியோ இல்லாத நாட்டை உருவாக்குவோம்.
0: ஆமாம், சூப்பரான நியூஸ் சிந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அழகான பாடல் வருது, அதை அவங்களுக்காகவே நம்ம போட்டுடலாம், சிந்துக்காகவே போட்டுடலாம். அதுக்கு முன்னால் விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடலை கேட்டுடலாம்.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திரன் நாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து என்ன தகவல் சொல்ல காத்துட்டு இருக்கிறீங்க சசி?
1: அடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே இயங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் இப்போ வந்து நேரடி சேர்க்கை நடந்துட்டுருக்கு, அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. கடந்த 15ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஓரளவு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐடியில் வந்து இப்போ தொழில் பயிற்சி நிலையங்களில் வந்து சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய சலுகைகள் வந்து கொடுப்பாங்க. 15ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இதில் சேரணும் அப்படின்னு சொன்னால் விருப்பமுள்ளவர்கள் உரிய கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரியோட நேரில் வருகை புரிந்து நீங்கள் சேர்க்கையில் அவங்களுக்கான சேர்க்கையில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பயிற்சியில் ஓராண்டு தொழில் பிரிவுக்கான கட்டணம் 185, ஈராண்டு தொழில் பிரிவுக்கான கட்டணம் ₹195 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து புதிதாகவும் திசையன் விலையிலையும் அரசு தொழிற்பயிற்சி நிலையமும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்கேனாலும் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். இங்கே போனால் தான் படிக்க முடியும்னு இல்லை, திசையின் விலையிலையும் இந்த வருஷம் ஆரம்பித்ததுனால நீங்கள் அங்கேயும் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
0: சரி, அடுத்து வந்து நம்ம திருச்செந்தூர் கோவிலில் உள்ள ஒரு செய்தி தான் கேட்க போகிறோம். திருச்செந்தூர் கோவிலில் நாளைக்கு ஆணி வருஷாபிஷேகம் நடைபெற இருக்குது. இதில் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4:30 விஸ்வரூப தீபாராதனை நடைபெற இருக்குது. 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தீபாராதனை நடைபெற இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூஜையில் வைக்கப்பட்ட கும்பங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து கோவில் விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாளை காலை 8 மணிக்குள்ள மூலவர் சண்முகர் பெருமாள் ஆகிய விமான கலசத்திற்கு வருஷாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை அம்மன் விமான கலசத்திற்கும் வந்து வருஷாபிஷேகம் நடைபெற இருக்கு. மாலை 4 மணிக்கு சாயரட்ச தீபாராதனை நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி குமரவிடங்க பெருமாளும் வள்ளியம்மனும் தனித்தனியாக தங்கமயில வரக்கூடிய தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவும் அன்னைக்கு ஈவினிங் நடைபெற இருக்கு. ஸோ பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க இருக்கிறார்கள் தங்க மயில் வாகனத்தில்.
1: இன்றைக்கே
0: நாளைக்கு
1: லீவோடு நீங்கள் திருச்செந்தூர் முருகனையும் போய் வருஷாபிஷேகம்.
0: ஆமாள் நம்மளால பார்க்க முடியும். எப்பவுமே இந்த சாட்டர்டே சண்டேல திருச்செந்தூர் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், நாளைக்கு இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து பத்திரமா போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
1: நிகழ்ச்சியில் இடத்துல பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டேன்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல் சொல்லிடலாமா சிந்து?
4: கண்டிப்பாக சொல்லிடலாம். நிறைவான தகவல் என்ன வச்சிருக்கிறீங்க?
3: July 1 வர்ற புதன் இல்லையா, அப்போதான் ஜூன் வந்த மாதிரி இருந்தது. 7வது மாசம் பிறக்க போகுது இல்லையா?
4: இங்கே என்னங்க சொல்றீங்க, இப்போ தான் ஜனவரி வந்த மாதிரியே இருக்கு, 2026 வந்த மாதிரி இருக்கு.
3: 7வது மாசம் 8 எடுத்து வந்தாச்சு இல்லையா?
4: ஆமாம்.
3: அந்த வகையில் July 1 பாஸ்போர்ட் கட்டணங்கள் உயர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி 18 மற்றும் அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண கட்டணத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
4: சரி, ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருந்தது மாதிரி இருக்காது,
3: கொஞ்சம் மாறி இருக்கும்.
4: ஆமாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நெல்லை வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் வந்து மாற்றங்கள் இருக்குது, டைம் மாற்றம் இருக்குது. சில ரயில்கள் வந்து பகுதியாக ரத்து செய்யப்படுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெறும் இந்த விரிவாக்க பணிகள் காரணமாக ரயில் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குது. அதில் நிறைய ட்ரெயின் வந்து டைம் மாற்றி நிறைய ட்ரெயினோட பகுதி ரத்து ரயில்கள் அப்படிலாம் இருக்கு, இந்தந்த நாட்கள்ல இருக்காது அப்படின்னு. ஆனா முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களும் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகர்கோயில இருந்து காலை 8 கோவைக்கு புறப்படும் விரைவு ரயில் வந்து வரும் 30 தேதி ரத்தாகிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த ட்ரெயின் கிடையாது. அதே மாதிரி

0: இன்று 26ஆம் தேதி, அப்புறம் நாளைக்கு 27, 28, 29 இந்த நாட்களில் மதுரையில் இருந்து இரவு 11:15 புனலூருக்கு புறப்படும் ரயிலும் ரத்தாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ராமேஸ்வரி கன்னியாகுமரி ரயிலும் 27, 29 ஆகிய நாட்கள்லையும், கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய ரயில் வந்து 28, 30 இந்த நாட்கள்லையும் ரத்தாகிறது. அதே மாதிரி செங்கோட்டை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு ஈரோடு செல்லக்கூடிய ரயில்களும் பார்த்தீங்கன்னா 28, 29, 30 இந்த நாட்களில் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
1: ஆமாம், மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சிந்துவும் நானும் சந்திக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலி. 12 மணிக்கு சிநேகிதியே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட புதுமை பெண் யார். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் பற்றி கேட்கலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் மனநலம் காக்கும் தியானம். 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:20 குக்கு நீர்விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:20 பொதிகை தும்பி, 5:20 படமும் பாடலும். 2005 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம். 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் இலக்கியமும் மழைநீர் சேகரிப்பும். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
7: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேஹிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
8: நான் உங்கள் சசிகலா.
7: சசிகலா, இந்த புதுமை பெண் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க?
8: வரலாற்றில் நிறைய பெண்கள் ஞாபகம் வர்றாங்க, ஆனால் தோற்றத்தில் மட்டும் புதுமையாக இல்லாமல் எண்ணத்தில் புதுமையாக இருக்கிற எல்லா பெண்களை பார்க்கும்போதும் அவங்க எனக்கு புதுமை பெண்ணாக தான் தெரிவாங்க. எண்ணத்தில் புதுமை.
7: எனக்கு அந்த புதுமை பெண் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு எல்லாத்துக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது நம்ம பாரதியார் இல்லையா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், துமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் அவரோட வாழ்க்கையில் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டுச்சு. படிப்பாகட்டும், அவங்க வந்து அந்தந்த நிலத்தை பார்த்து தான் நடப்பாங்க, நேர்நேரம் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்படிலாம் இருப்பாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமை பெண்ணுக்கு ஒரு கற்பனையில் அவர் எழுதின அந்த பாடல் வந்து இன்னைக்கு நிஜமாயிருக்கு இல்லையா?
8: கண்டிப்பாக.
7: ஆமாம்,
8: அதை நம்ம மறுக்கவே முடியாது.
7: ஆமாம்,
8: நீங்கள் வந்து ஒரு பெண்ணுன்னு சொன்னீங்க, எண்ணத்தில் புதுமையாக இருக்கிற எல்லா பெண்களுமே எனக்கு புதுமை பெண்ணாக தான் தெரிவாங்க, நான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன்.
7: ஆமாம், அதாவது பெண்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சமூகம் வந்து ஒரு ஒரு
8: வரையறுத்துருக்காங்க.
7: அந்த தடைகளெல்லாம் தாண்டி நிறைய பெண்கள் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேரோட குடும்பங்களில் கூட சில விஷயங்கள் அவங்களுக்கு பெண் அப்படிங்கிற காரணத்தினால மறுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் தாண்டி மீறி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சாதனை படைச்சிருப்பாங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்ட புதுமை பெண் யாரு அப்படின்னா நம்ம தோழிகள் கிட்ட கேட்க போகிறோம். அது வந்து நம்மளுடைய கூட பிறந்த தோழியாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த நம்ம சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்த்த உறவினர்கள், யார் எங்கேனாலும் சரி, இல்லை படித்ததுனாலும் சரி, அப்படி உங்களுக்கு வந்து இவங்க தான்ப்பா ஒரு புதுமை பெண் அப்படின்னு ஒரு பிம்பம் உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? அதை யார் அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறோம், 0462216113 மற்றும் 0462216113 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டாங்க தோழி, பேசிடலாமா?
8: வணக்கம்.
9: ஹலோ.
8: வணக்கம்.
9: வணக்கம் மேடம், நான் சிவகாமி பேசுறேன் மேடம்.
8: எங்க இருந்து?
9: சேரன் மகாதேவி.
8: சேரன் மகாதேவில இருந்து சிவகாமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் மேடம்.
8: சொல்லுங்க, நீங்க கண்டு வியந்த புதுமை பெண் யார்?
9: அது நானாவே இருக்க கூடாதா?
7: இருக்கலாமே, தப்பு இல்லையே.
9: ஏன்னா நான் வந்து கிராமத்துல பிறந்தவங்க மேடம்.
7: சரி.
9: எதுவுமே பக்கத்துல வந்து நாங்க ஸ்கூல் 9th 10th படிக்கிறதுக்கு நடந்துதான் போயிருக்கேன் பழக்கால் பொதுக்கொடிக்கு. மத்தபடி நான் எங்கேயுமே போனது கிடையாது. ஆனா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது சென்னையில.
7: கிராமத்துல இருந்து சென்னை.
9: அது நேரம் 8 நாள் நேரம் சென்னை போயிட்டேன் மேடம். இன்னைக்கு சென்னை சிட்டி ஃபுல்லாவே எனக்கு, நான் இப்ப போனாலும் ஒத்தையில போனா போயிட்டு வந்துடுவேன், என் வீட்டுக்காரர் இல்லாம தனிவையா.
8: ஒரு கிராமத்து பெண்ண புதுமை பெண்ண ஆக்கிருக்கு சூழ்நிலை.
9: ஆமா மேடம். அவ்வளவு தூரத்துக்கு நான் எல்லாம் போயிட்டு வந்துருவேன். நான் 15

0: வருஷம் அங்க இருந்தேன்.
1: சரி,
0: கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமும் இப்போ 10 வருஷம் இங்க வந்து இருக்கேன் சேரன் மகாதேவியில.
1: கிராமத்து வாழ்க்கையோட நுணுக்கமும் தெரியும், நகரத்து வாழ்க்கையோட நுணுக்கமும் உங்களுக்கு தெரியும்.
0: நுணுக்கமும் தெரியும். இல்ல, நான் வந்து வீட்டை விட்டு வெளியவே போனது கிடையாது. ஸ்கூல் உண்டு, வீடு உண்டு, அவ்வளவுதான்.
1: நிறைய பேர் ஒரு டைம் வரைக்கும் அப்படிதான்.
0: அதை தாண்டி நாங்க எதுவுமே பண்ணது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது.
1: சூப்பர்மா,
0: அம்பா சுத்தறது கூட போனது கிடையாது பக்கத்துல.
1: இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிம்மா, அருமை, நன்றி.
0: பெண்ணாதான் இருக்கேன்.
1: நன்றி, நன்றி. அழகா வந்து பகிர்ந்துகிட்டீங்க.
2: நன்றி.
1: ரொம்ப கேட்சியா வந்து பேசிட்டு போனாங்க. நன்றி. அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம். சத்தியமா இருக்கீங்க, திவ்யாமா இருக்கீங்க,
2: சூப்பரா இருக்கும்.
1: ஆஹா, உங்க குரல்ல கேட்கத்தான் காத்திருக்கோம்.
3: எனக்கு நீங்க பேசுறதே 9 மணிக்கே படம், 9 மணிக்கு தொடங்கிட முடியாது. உங்களை தொடங்கி கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
2: சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட புதுமை பெண்ணா நீங்க யார சொல்லுவீங்க?
3: நான் என் தங்கச்சி தான் சொல்லுவேன்.
2: தங்கச்சி?
3: ஆமா, என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரது கிடையாது.

0: வணக்கம்.
1: சத்தியமா எப்படி இருக்கீங்க? திவ்யாமா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும்.
0: ஆஹா, உங்க குரல கேட்கத்தான் காத்திருக்கோம்.
1: எனக்கு நீங்க பேசுறதே 9 மணிக்கே படம்னாச்சு. 9 மணிக்கு தொடக்கிட முடியாது. உங்களை தொடக்கி கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
2: சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட புதுமை பெண்ணா நீங்க யார சொல்லுவீங்க?
1: நான் என் தங்கச்சி தான் சொல்லுவேன்.
2: தங்கச்சி?
1: ஆமா, என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரது கிடையாது. 3 பிள்ளைய, சின்ன பிள்ளைய, சூப்பரா இப்ப படிக்க வச்சு. ஒருத்தர் மெட்ராஸ்ல வேலை பார்க்கலாம், ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கலாம், ஒருத்தர் இங்க பவனாசா காலேஜ்ல படிக்கான்.
2: தனியாள குடும்பத்தை நடத்தி இருக்காங்க.
1: ஆமா, தனி. அவர் வந்து சாகும்போது வந்து மூத்தவனுக்கு தான் 7 வயசு.
2: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொல்லுங்க.
0: கலகலப்பா பேசுவீங்க. இன்னைக்கு கலகலப்பா வந்து விஷயத்த சொல்லிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி. பாட்டு 11 மணிக்கு நல்ல பாட்டா போட்டியா?
0: நன்றி.
2: சொன்னோட சசிகலாக்கு இங்க வந்து சிரிப்பு சந்தோஷமா பொங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு
1: அந்த சிரிப்பு நேர்ல எனக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா பாக்கணும்.
2: கண்டிப்பா பாத்துரலாம். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. ஆஹா, தோழிகள் அவங்க வாழ்க்கையில கண்ட அந்த புதுமை பெண்கள் பத்தி அழகா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பாடலை கேட்டுட்டு தோழிகளோட பேசலாம். தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நிமிடத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. இன்னைக்கு தோழிகள் கிட்ட நாங்க கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம்னா,
5: நீங்க வந்து எந்த பெண்ணை நீங்கள் கண்டு வியந்த
4: புதுமை பெண்,
5: ஆமா உங்கள் வாழ்வில்
4: அப்படிங்கறது கேட்டிருக்கோம். தோழிகள் என்ன சொல்றாங்க கேட்டுக்கலாமா? வணக்கம். வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? ராஜேஸ்வரி.
6: பொண்ணு 15 வயசுல கல்யாணம் முடிஞ்சுச்சா அந்த பொண்ணுக்கு. 15 வயசுல கல்யாணம் முடிச்சு கிராமம், சரியான கிராமத்துல கட்டி கொடுத்து இது விறகு சுமந்து மாட்டு பால் கறந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு 3 குழந்தைகளை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் படிச்சு முன்னேற்றம் அடைஞ்சு இன்னைக்கு ஏர்போர்ட்ல காவல் அதிகாரியா இருக்கு. அந்த பொண்ணோட கஷ்டத்தை பூரா சொல்லும் போது எனக்கு என்ன சொல்லணும் வானொலியில, இந்த பொண்ணு குயலா பேரு, நல்ல பொண்ணு, நல்லா பேசி வார்த்தை எல்லாமே ஒரு துரிசலான பெண்மணியா உருவாயிருக்கு. அதுல பால் கறந்து விறகையெல்லாம் சுமந்துட்டு வரும்போது பாம்பெல்லாம் இருக்குமா விறகுல, அதை தூக்கி போட்டு பதறுமா, அவ்வளவு காட்டுக்குள்ள இருந்து வேலை பார்த்த பொண்ணு 12 முடிச்சதோட திருமணம் முடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது படிச்சு எல்லா விதமான படிப்பும் படிச்சு அந்த இது இதுல ஏர்போர்ட்ல அதிகாரி ஆகிறதான படிப்பு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வேலை பார்த்து இப்ப பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு வீராங்கனையா தெரிஞ்சிச்சுங்கம்மா அந்த பொண்ணை பேர் பார்த்து.
5: அருமையா வந்து பேசுனீங்கம்மா, நன்றி.
6: நன்றி.
4: நல்ல ஒரு துணிச்சலான ஒரு பொண்ணு பார்த்தேன், அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க.
5: ஒரு நேர் வணக்கம் சொல்லுங்க. நீங்க எல்லாரையும் கேக்குறீங்க, நீங்க பார்த்த புதுமை பெண் யாருன்னு நான் கேக்குறேன்.
4: ஒன்னா ரெண்டா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா என்ன தோழியும் வந்துட்டாங்க, தோழிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்லிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம்.
7: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
4: வாங்க சொல்லுங்க.
7: நான் கண்ட புதுமை பெண் வந்து என்னோட பாட்டி தான், அம்மா பாட்டி.
5: சரி சரி.
7: இறந்தே 40 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி எதிர் வீட்டுல ஒரு சித்திக்கு கல்யாணம் ஆகி 8 மாசத்துல மாப்பிள்ள இறந்து இங்க வந்து இங்க வந்துட்டு அம்மா வீட்டுக்கு. எங்க பாட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ இவளோட வாழ்க்கை இப்படி இதாயிட்டு அப்படின்னுட்டு அப்ப வந்து வார பத்திரிகை எல்லாம் நிறைய படிப்பாங்க. அந்த இத சொல்லி அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு இங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பழம் பால்ல விழுந்த மாதிரி இன்னொரு பாட்டி வந்து எங்க சொந்தக்கார பாட்டி வந்து பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஆனா அவளுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, வேலை வந்து இதா சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்லும் போது கல்யாணம் ஆகி மாப்பிள்ள இல்லாத ரெண்டாம் தரம்னு அப்படி கேட்பாங்க. எங்க எப்படி கேட்டிருக்காங்க, ரெண்டாம் தரமா உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான் சரி அப்படின்னு அந்த பாட்டி வந்து பேர மகட்ட கேட்டு சொல்லுதுன்னு மகட்டையும் கேட்டு இது பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அங்க பாட்டி

0: செய்திருக்காங்க. அந்த பொண்ணும் கித்தியும் சித்தியோட அம்மாவும் பயந்துருக்காங்க. ஏன்னா அப்பமெல்லாம் சமுதாயம் வந்து ரொம்ப பேசும்ல, அவங்களை சமாதானம் பண்ணி நான் வருவேன் சாயந்தரம் வரும்போது உனக்கு சம்மதம்னா நீ தலையில பூ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பூ வச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவன் வந்து அந்த கித்தி பேரம் பேட்டி எடுத்துட்டான். அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி பண்ணினா புதுமை பண்ணி எங்க பாட்டி உலகமா. இதை விட வேற என்னங்க நேர்ல பாக்கணும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து உங்க நீங்க பேசுறத பாக்கும் போதே எனக்குமே நீங்களே ஒரு புதுமை பின்னாதான் எனக்கு தெரியுறீங்க. ஒவ்வொரு தடையும் நீங்க பேசும்போது எப்படா சிநேகிதேக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும்.
2: அடுத்த ஒரு நேரையும் சந்திச்சிடலாம் நினைக்கிறேன்.
1: அடுத்து நம்ம ரெண்டு துளிகள்கிட்ட நம்ம பேசிட்டு வந்தானே.
2: இல்ல,
1: அடுத்து இன்னும் தோழிகள் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்களா என் நான் கண்ட புதுமை பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாம்,
1: எனக்கு வந்து என்னுடைய கல்லூரி ப்ரொஃபஸர், அதாவது என்னோட ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய சமூகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த படிப்பு வந்து மறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இந்த டிகிரி வரைக்கும் வேணால் முடிப்பாங்க, அந்த ஹையர் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ கிடையாது.
2: சரி,
1: பெண்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து இது வரைக்கும் போதும், ஒரு அடிப்படை கல்வி மட்டும் தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரியான ஒரு சமூகத்திலிருந்து வந்துட்டு அவங்க நிறைய படித்து பிஹெச்டி முடித்து ஒரு ப்ரொஃபஸர் ஆனது நிறைய பேர் ஏன் இந்த பெண்களுக்கு இவ்வளோ படிக்க வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தூற்றின அந்த வாய்கள் தான் பின் நாட்கள்ல அவங்களை பாராட்டி என்னோட குழந்தைக்கு இந்த காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்குமா, இந்த டிகிரி படிச்சா நல்லா இருக்கும்,
2: அவங்ககிட்ட யோசனை கேட்கற அளவுக்கு
1: அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய அந்த ஆளுமை, ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு அந்த பொறுப்பா செய்யறது, அந்த ஒரு ஆளுமை வந்து எனக்கு நான் அவங்கள பார்த்து வந்து ஒரு வியர்ந்தேன். அதனால எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு புதுமை பெண்ணா தெரிஞ்சாங்க.
2: நிறைய பேர்ட்ட நம்ம புதுமை பெண்களை பத்தி கேட்க போறோம், அதுக்கு மேல பாடல் கேட்டுடலாம்.
1: ஆமா, பாடல் கேட்டு வந்துடலாம். காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வரும், கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட புதுமை பெண் யார் அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
2: இச்சேரியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி வாங்க சொல்லுங்க.
2: மாமியார் தான்.
1: மாமியார்? அட்டடா.
2: அவங்க வந்து பையங்க சின்ன பையங்களா இருக்கும் போதே மாமா இருந்துட்டாங்க. தனியாளா இருந்து பையங்களை வளர்த்து நல்லா படிக்க வச்சு அந்த மாதிரி கொண்டு வந்தது. எனக்கு தெரிஞ்ச எங்க மாமியார் தான்.
1: பரவாயில்லையே, மாமியாரே பாராட்டக்கூடிய மருமகள்.
2: ஆமா, எங்கனாலும் தன்னை போக கொஞ்சம்தான் படிச்சிருக்காங்க, இருந்தாலும் கணக்கு வளர்த்து எல்லாமே தெரியும். அவ்வளவு தனியாவே எங்கனாலும் போகாம எல்லாம் அப்படி இருந்துட்டாங்க. ஒரு கடை வச்சு மாவெல்லாம் அரைச்சு அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து பண்ணிருக்காங்க. அந்த உழைப்பு, அந்த இது பிடிச்சிருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப
2: எல்லாமே
1: ஒன்னா ரெண்டா சொல்றது அப்படின்னு யோசிக்கீங்க.
2: ஆமா, நிறைய சிக்கனம் எல்லாமே அவங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் நான்.
3: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி
2: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி அணிந்ததற்கு. சசி, நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க உங்க வாழ்க்கையில கண்ட புதுமை பெண்ணா நீங்க யார சொல்லுங்க?
3: ஒவ்வொரு முறையும் ஒரு படிப்பு படிப்போம். பிஏ படிக்கும் போது சொல்லுவாங்க, நீ எம்ஏ படிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு மேடம், அவங்க வந்து தூத்துக்குடி இல்லை, அவங்க இப்போ இல்லை. அந்த மேடம் என்னோட ப்ரொஃபஸர் தான். பிஏ படிக்கும் போது நீ எம்ஏ படிக்கணும்பாங்க. எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து நான் என்ன பண்ணுவோம், எம்ஃபில் படிக்கணும் அப்படிம்பாங்க. எம்ஃபில் படிக்கும் போது சொன்னாங்க, நீ பிஹெச்டி படிக்கணும்னு. அவங்க சொன்ன எல்லா இடத்துலையுமே நான் தலம் கால் வச்சுட்டேன்.
1: அதாவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க.
3: ஊக்கம் கொடுத்தாங்க. அது என்னன்னா, என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் கரெக்டாக வந்து அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, ஏ நீ இதை படிச்சிடணும்னு, நீ இடத்துக்கு வந்துடணும் அப்படிலாம் வந்து
1: சிறப்பான ஒரு வழிகாட்டுதல். உங்களுக்கு
3: வழிகாட்டுதல் கொடுத்த ஒரு புதுமை பெண், அவங்க பேர் வந்து வைலட் அப்படிங்கிற மேடம்.
1: வைலட், அதேங்கப்பா, வழிகாட்டுதல் கொடுத்த வைலட். அருமை அருமை. நம்ம அடுத்த தோழி வந்துட்டாங்க, பேசிக்கலாம்.
3: நினைக்கிறேன்
1: பரவாயில்ல. இன்னும் கூட நம்ம தோழிகள் கிட்ட அவங்க வாழ்க்கையில கண்ட புதுமை பெண்கள் பத்தி

0: இப்போ பேசிடலாம். அதுக்கு முன்னாடி தோழியும் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலியிலிருந்து பேசுறேம்மா.
0: திருநெல்வேலியிலிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: மகாலட்சுமி பேசுறேன்.
2: மகாலட்சுமி, சொல்லுங்க, நீங்க கண்ட புதுமைப்பெண்.
1: எங்க பாட்டி தான்.
0: பாட்டி?
1: ஆமா, எங்க அப்பாவோட அம்மா லட்சுமி பாட்டி.
2: லட்சுமி பாட்டி.
1: அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுமையா, அதுல மரியாதை, யார் வந்தாலும் எல்லாம் முடிஞ்ச 75
2: நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குது, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்க நன்றிமா.
0: அதுவும் அவங்க பாட்டியை பத்தி, அதாவது அந்த காலத்துல, அதாவது நம்ம பாட்டி காலத்துல, முன்னாடி உள்ள காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு நிறைய ஒரு முட்டுக்கட்டைகள் சமுதாயம் கொடுத்துருக்கும். அதே
2: அப்ப கூட தைரியமா இருந்து நிறைய விஷயங்களை வந்து, இப்ப உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கிறதுக்கு முந்தி உள்ளவங்களோட வளர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு.
0: அந்த மாதிரியான பாட்டிகள் பத்தியும் நிறைய விஷயங்கள், நாங்க அவங்களை ஒரு புதுமை பெண்ணா நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோழிகள் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்கேன். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும்.

0: ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார்.

சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் மறுபடியும் இணையம். உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு தோழிகள் கிட்ட நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னா,
6: உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட புதுமை பெண் யாரு அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. நேயர் வணக்கம்.
5: வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க. கல்லிடைக்குறிச்சியில இருந்து பிரேமா, வாங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட புதுமை பெண்ணா நீங்க யார சொல்வீங்க? பிரேமா?
7: அந்த வர வர
6: போனை யார்ட்டயோ வாங்கி அப்படியே உள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே ரேடியோ பக்கம் இல்லாம கொஞ்சம் தள்ளி வாங்க.
7: புதுமை பெண்ணுங்க வந்து கணவர் இறந்த பெண்கள் சொல்றதுதான். அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தான் போராட்டத்தோடு, ஒரு வீட்டுல கரண்ட் போனாலும் சரி, ஒரு தண்ணி இல்லைனாலும் சரி, யாரையாவது நாடி அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களே விட்டுட்டு கிடைச்சிருக்காங்க. அதுல வந்து எங்க வீட்டுக்காரர் 2 வருஷம் ஆகுது. நான் என் பிள்ளைல 2 பிள்ளைகளும் எம்எஸ்சி படிக்க வச்சிருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க நல்லா வேலை பார்த்து.
5: அப்ப நீங்களே ஒரு புது பெண் தான் அப்படின்னு சொல்றீங்க பிரேமா.
7: இந்த கடையை வச்சுதான் நான் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்.
6: சரி சரி.
7: அதனால என்னால 10 பேருக்கு தர்மம் செய்த அளவுக்கு எனக்கு கடவுள் வழி வச்சாரு.
5: சூப்பர்.
7: ஒரு பொண்ணு வந்து 3 பிள்ளைகளை ஒட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பிள்ளைய வளர்த்துட்டு இருந்தா. நான் கடையில ஜாமான் கொடுத்து அந்த பிள்ளைல என்னென்ன கேட்டா வாங்கிட்டு.
5: சூப்பர்மா, உங்களுடைய வாழ்க்கை கேட்கிற நிறைய பேத்துக்குமே ஒரு முன் உதாரணமா நீங்க இருப்பீங்க. அது கண்டிப்பா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட அவங்க வாழ்க்கையில கண்ட புதுமை பெண்கள், அதாவது ஒரு விஷயம் அப்பதான் புதுசா அந்த பெண்கள் வந்து செய்யறாங்க, அந்த சாதிக்கிறாங்க, அந்த பழைய தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு அப்படி வரக்கூடிய அந்த பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய தோழிகள் வந்து சொன்னாங்க வந்து உங்க பாட்டிய முன் உதாரணமா சொன்னாங்க இல்லையா சார்?
6: ஆமா, அது இப்போ நம்ம படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த படிப்பு அதிகமா இல்லாத காலகட்டத்திலேயே வந்து தைரியமா எல்லா விஷயத்தையும் வந்து கணக்கு பார்த்து வீட்டை வந்து வழிவகுத்து, அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று, பெண்களுக்கு பெண்கள் பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. இப்போ அம்மா இருக்காங்கன்னா அவங்க

0: உங்கள் பொண்ணுக்கு வந்து நீ இப்படி பண்ணு, இப்படி வரவு செலவு பண்ணு அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அவங்க பொண்ணுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கடுத்து உள்ளவங்க வந்து இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று தலைமுறை வந்து தொடர்ந்த காலகட்டத்தில் உள்ளவங்க தான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டி அப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, நான் பார்த்தவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் இப்போவும் புதுமை பெண்கள் இங்கே வரவே முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க.
1: ஆமாம், நிறைய நிறைய துறை, போலீஸ், மருத்துவம், விண்வெளி, இலக்கியம், விளையாட்டுன்னு எல்லா துறைகளையுமே இன்னைக்கு பெண்கள் வந்து சாதனை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாரதி கண்ட புதுமை பெண்களாக
0: வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: ஆமாம், அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. தோழிகள் கிட்ட பேசினதும் மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் சசிகலா.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. ஹரிஹரன் இசையில பாடல் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. நம்மளுடைய உடல் நலன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மனநலனும் முக்கியம். உடல் அளவில் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு சரியில்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. உடம்பும் மனசும் சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் சிறப்பாகவே செய்ய முடியும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி உடற்பயிற்சி இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் தியானம். மெடிடேஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த தியானம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, நம்மளுடைய மனநலனை அது எப்படி காக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுபடைய நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துட்டு இருக்குது. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் யாரை கேட்டாலும் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மன அழுத்தத்திலையும் மன சோர்வுலையும் மன கவலையிலும் இருக்கிறாங்க. நமக்கு நடக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்மளை அழுத்தும் போது நம்ம மனசு சரியில்லாமல் போகுது, ஒரு விஷயத்த கவனமாக நம்மளால் செய்ய முடியாமல் போகுது இல்லையா. ஸோ நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு எளிய பயிற்சி தியானம். இந்த தியானத்தை நம்ம தினமும் சில நிமிடங்கள் செஞ்சாலே போதும், நம்மளுடைய மனநலத்திற்கு பல நன்மைகள் கிடைக்குது. அப்படி நம்ம தியானம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நலம் தானா, இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் மனநலம் காக்கும் தியானம் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. நமக்கு தியானம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பாடலுக்கு முன்னாடி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு தியானம் செய்கிறதுனால டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம் குறையுது. தினசரி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலைகளை குறைச்சி மனசை அமைதியாக வச்சுருக்க உதவுது. நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் நம்ம தியானம் செய்யும்போது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தூக்கமின்மையினால் அவதிப்படுவோம் இல்லையா. நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குமா. தினமுமே நம்ம தியானம் செஞ்சால் நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். கோபம், ஏமாற்றம், பயம் மாதிரியான உணர்வுகளை சமநிலையோடு கையாள முடியும். நம்ம தியானம் செய்யும்போது மனசு ஒருமுகப்படுத்தப்படுது. இதனால் நம்மளுடைய வேலையாகட்டும் படிப்பாகட்டும் இதில் எல்லாமே எளிதாக கவனம் செலுத்த முடியும். இப்படி ஏராளமான நன்மைகள் நமக்கு தியானம் செய்கிறதுனால கிடைக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் பாடல். பாடலுக்கு இடையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மன நலம் காக்கும் தியானம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா நிகழ்ச்சியில. தியானம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யாருனாலும் தியானம் செய்யலாம், எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். தியானத்திற்கு உகந்த நேரம் அப்படின்னா அதிகாலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் பறவைகளோட ஒலிகள் கூட இருக்காது, ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ அந்த அமைதியான சூழ்நிலை நமக்கு தியானம் செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மாலை நேரத்திலும் இல்லை இரவு நேரத்திலுமே தியானம் செய்யலாம். சரி, எப்படி தான் அந்த தியானம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த எளிமையான ஒரு தியான முறை, எல்லாராலும் கடைபிடிக்க முடிய ஒரு தியான முறை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சு சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது. பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 நம்மளுடைய மனநலத்தை காக்கக்கூடிய தியானம் பற்றி தான் கேட்டுட்ருக்கிறோம். எல்லாராலுமே பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான தியான முறை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அமைதியான இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கணும். நம்மளால் சம்மணம் போட்டு உட்கார முடியல அப்படின்னா, நம்ம சேரில் நல்ல இலகுவாக நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கணும். கண்களை மூடி மெதுமெதுவாக நம்ம வந்து சுவாசிக்கணும். காற்று மெதுமெதுவாக நம்ம உள்ளிழுத்து வெளிவிடும் போது நம்மளுடைய கவனம் உள்ளுக்கு அந்த மூச்சில் இருக்கணும். இப்படி நம்ம தினமும் 5 ஒரு 10 தொடங்கி படிப்படியாக நேரத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம். இது எல்லாராலையுமே பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான தியான முறை. நம்ம சும்மா அமர்ந்து இருக்கணும். அமர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், அதில் கவனத்தை செலுத்தாமல் நம்ம அந்த மூச்சில் மூச்சு விடும்போது நம்ம கவுண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு மந்திரங்கள் வந்து சொல்லலாம், ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து சொல்லலாம். இப்படி ஏதாவது நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 ஒரு 10 நம்ம அமர்ந்திருந்து நல்லா மெதுவாக மூச்சு இழுத்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து எல்லாராலையுமே கடைபிடிக்க முடியும் இல்லையா? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பாபு திரைப்படத்திலேருந்து TM சௌந்தரராஜன் குரலில் பாடல்.

0: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுருக்கிறோம். நலம் தானா. மெடிடேஷன், தியானம் செய்கிறதுனால நமக்களுடைய மனநலத்திற்கு எந்தெந்த நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கிறோம். பொதுவாக அந்த தியானம் அப்படிங்கிறது வந்து அந்த சும்மா இருக்கணும், நிறைய எந்த விஷயங்களும் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் நம்ம வந்து சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறத தான் நிறைய பேருக்கு முடியாது இல்லையா. நம்ம அமைதியாக தியானத்தில் உட்காரும்போது தான் இன்றைக்கி இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, இதை எடுத்து வைக்கணுமே, அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்த முயலக்கூடாது, அதை கடக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கவனிக்க தொடங்கணும். அப்படி கவனிக்க தொடங்கும் போது ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மனசு வந்து அமைதியடையும். இது நம்ம தொடர்ந்து தியானம் செய்யும் போது தான் இந்த மன அமைதி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானம் செய்யும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் நம்ம இன்னும் எளிமையாக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச இசையை கேட்டுட்டு அந்த அமர்ந்திருக்கலாம். அதுமாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிற மாதிரி செய்யலாம். இன்னொன்று, தியானத்திற்கு முன்னாடி வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து தான் தியானத்தில் உட்காரணும். தியானம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வழக்கமாக எழுந்திருக்கிற நேரத்தை விட ஒரு 1/2 மணி நேரம் முன்னதாக எழுக முயற்சிக்கலாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம தியானம் செய்யலாம். அந்த தினமுமே இந்த தியானத்தை ஒரு சில நிமிடங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு தெளிவடையும். நம்மளுடைய மனசு தெளிவானா வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் நம்மளால சும்மா உட்கார முடியாதா இல்லைங்களா? தியானம் பண்ணுங்க, உங்களுடைய மனநலனை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலம்தான நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. உயர்

0: சிவந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே. அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.

0: நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்

0: இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா எனும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மொஹரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
3: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா பிடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121 பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
2: உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம யோசிக்கணும். முதல்ல வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் யோகாசன பயிற்சிகள் இருந்தால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நடை பயிற்சியில் மட்டும் நீங்கள் உடலை வந்து குறைச்சிட முடியவே முடியாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அது வந்து ஒரு பொய்யான தகவல் தான். நம்ம 8 வாக் பண்ண, வாக்கிங் போனேன், எனக்கு உடம்பு குறைஞ்சிச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாக்கிங்கில் வந்து கலோரிஸ் வந்து அந்தளவுக்கு பேர்ன் ஆகாது, ரன்னிங்கில் தான் வந்து கலோரிஸ் அதிகமாக பேர்ன் ஆகும். நம்ம உடல் பயிற்சி 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கொடுத்தாகணும். எப்போ கண்டினியூஸாக 40 நிமிடங்களுக்கு மேலே தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது, முதல் 40 நிமிடங்களுக்கு மேலே தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அந்த முதல் 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்கிறதுல நம்ம ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து வெளியில் வருமே ஒழிய கொழுப்பு கரையாது. அது நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் விளையாடலாம், ஷட்டில் கார்க் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், இல்லை வெளியில் கிளப்பில் போகலாம், இல்லை சைக்கிளிங் கிளப்பு ரொம்ப நல்ல விஷயம். சைக்கிளிங்லாம் அவ்வளோ உடம்பு குறையும். ஸ்விம்மிங்லாம் வந்து பயங்கரமான ரிசல்ட் இருக்கும். ஸ்விம்மிங் பண்ணுறது, ரன்னிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு மேலே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் கலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுல ரொம்ப உதவியாக இருக்கும். மொபைல் ஃபோன் வந்துருச்சு, கலோரி பேர்ன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக நம்ம பார்த்து கற்றுக்கலாம். அது மாதிரி உணவு உள்ளே எடுத்துக்கிறதுல நான்வெஜ் எடுத்துக்கலாம், ஆனால் அதை பொறிச்சு எடுத்துக்கூட குழம்பு எடுத்துக்கலாம், ஏர் ஃப்ரையரில் எடுத்துக்கலாம், பச்சை பயிறு கொண்டக்கடலை இந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டியது சாதம், கொழுப்பு, மட்டன், பீஃபு, அப்புறம் வந்து பொறிச்சது, லேட் நைட்டில் சாப்பிட்றது, தூங்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, ஆல்கஹால் மற்றும் ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது ஒபிசிட்டியை வந்து உருவாக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், அதிக நேரம் உடல் எழுப்பை போடணும். இது ரெண்டையும் பண்ணும்போது ஒபிசிட்டிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். உணவு முறையில் உடல் பருமனை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீர் ஆகாரங்கள், அதுதான் வந்து முக்கியமான டைட்டில். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது ரெண்டுத்துலேயும் எது எதெல்லாம் நீர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்து இருக்கோ அதை காலையில், ஈவினிங், நைட்டு, இந்த 3 வேளைகளில் அதிக அளவு நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திக்கிறோமா, நைட்டு ஊற வச்ச பச்சை பயிரை காலையில் சாப்பிட்றது, ஒரு டம்ள தண்ணியில் 3 வெண்டைக்காய் கீறு போட்டு அந்த ஊறின வெண்டைக்காய் காலையில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து நட்ஸை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, இது எல்லாமே வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் காலை உணவாக பாலெல்லாம் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்தாலே போதும், அதிக அளவில் வேண்டாம். சுக்கு காப்பி அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். காலை உணவை 8 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்லாம்.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பேருந்தில் பயணிக்கிற மாதிரி உள்ள காட்சி பாடல்கள், அந்த பாடல் பேருந்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். அது ஒரு காட்சியானாலும் பேருந்தில் இடம்பெற்றிருக்கும். எல்லா காலகட்ட பாடல்களும் உங்களுக்காக

0: கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பேருந்தில் பயணிக்கிற மாதிரி உள்ள காட்சி பாடல்கள், அந்த பாடல் பேருந்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். அது ஒரு காட்சியானாலும் பேருந்தில் இடம்பெற்றிருக்கும். எல்லா காலகட்ட பாடல்களும் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லலாம். 0462-625-1132 மற்றும் என் 0462-625-1133. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் வீரவந்த பிள்ளைக்கு இந்த முருகன் பேச மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கும் சார்.
1: மனவர் முறை குக்கு தாயம் தான் சூப்பரா இருக்கும் மேடம்.
0: சரி, நான் ஒரு இசை வந்து உங்களுக்காக கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா?
1: கண்டுபிடிக்க மேடம்.
0: பேருந்துல இடம்பெற்றிருக்கோம் அந்த பாடல், சரியா?
1: சரி.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மலையோ வீசு காட்டுன்னு அந்த பாட்டு மேடம் கமலாதான் இந்த இதுல பசுல பேசிட்டுருப்பா. சத்யாவா? சத்யனா ஏதோ
0: சத்யாதான். என்ன பாடல் திரும்ப சொல்லுங்க பாடல்.
1: மலையோ அந்த கடல்
0: மலையோசை இல்ல வளையோசை. வளையோசை வளையோசை அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பாடல், அது ஒரு காட்சியானாலும் பேருந்தில் எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. சொல்லுங்க,
2: சொல்லுங்க
0: உங்களுக்கான இசை கொடுத்துடலாம்.
2: ஆ, கொடுங்க. ஆ,

கண்டுபிடிச்சீங்களா பாட்டு? அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே, கொஞ்சம் ஈஸியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன படம்? காதலன். அருமை அருமை, வந்த ரெண்டு நேருமே அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிமா. நன்றி. இதே போல நேர்கள் வந்து கலந்துக்கலாம், தொடர்பு கொள்ளுங்க. 0462251132 மற்றும் 0462251132133. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டலாம். தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவியில் பேருந்தில் பயணிக்கிற மாதிரி பாடல் நிறைய இருக்கு, அதில் சில பாடலை தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்து வரும் நேயர் கண்டுபிடிக்கிறாங்களாம் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? கடையா நல்லூர்ல இருந்து? அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான இசை குடுக்கலாமா? ஈஸியா குடுக்கணுமோ? சரி, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. என்ன படம்?
1: முட்டால் பூ மலரும்.
0: கஷ்டமா குடுக்கல நான் உங்களுக்கு.
1: இதா வரும் பேருந்து நினைச்சேன்.
0: அதேவே வந்துடுச்சா?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லா சந்தோஷமா வந்து பேசுனீங்க. நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில அழகா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு நேயர் வணக்கம். மெலோடி சாங் கொடுக்கணுமா?
2: ஆமா மேடம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லவே இல்ல.
2: நான் மாரியம்மாள் பேசுறேன்.

0: தூத்துக்குடி மாவட்டம் எலந்தப்பட்டியில இருந்து.
1: தூத்துக்குடியில இருந்து மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க?
0: தூத்துக்குடி மாவட்டம் எலந்தப்பட்டி.
1: எலந்தப்பட்டியில இருந்து?
0: ஆமா மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான இசை கொடுத்துட்டா?
0: ஆ கொடுங்க.

0: என்ன பாட்டு?
1: என் கண்மணி உன் கரவின்.
0: ஏ அப்பா, அந்த பாட்டில் பாடுறதா உங்களோட நீங்கள் அழகாக பாடுறீங்க.
1: அப்படியா மேடம்?
0: ஆமாம், ஒரே கோரஸில் அது ஒரே டேக்கில் சொல்லிட்டீங்கள எல்லாம். அவங்க நிறைய டேக் எடுத்து பாடுவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன்.
1: எனக்கு நல்லா பாடுறது நல்லா வரும் மேடம்.
0: நல்லா வரும். அப்போ நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கோங்க அடி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கலந்துக்கோங்க, சரியா?
1: அது எனக்கு தெரியும் மேடம்.
0: சரி, அழகான பாடல் வரு. ஆ,
1: நான் ரெகுலர்.
0: ரெகுலராக வருவீங்களா? தினம் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம், சரியா?
1: நான் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு விட்டு தான் வருவேன்.
0: சரி, இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு நேர் வரலாம் அப்படின்னு, சரியா?
1: தேங்க்யூ மேடம்.
0: சரி, நன்றி.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 திரையருவி. இன்றைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் பேருந்தில் பயணிக்கக்கூடிய திரைப்பாடல்கள், தமிழ் திரைப்பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் சிலவற்றை தான் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் அடுத்து என்ன பாடலை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க நேரு? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நெல்லை மாவட்டம் திருமலஞ்சியிலிருந்து கோமு.
1: நெல்லையிலிருந்து கோமு.
2: நெல்லை மாவட்டம் திருமலஞ்சி கோமு.
1: கோமு, முழு பேர் சொல்லுங்களேன்.
2: கோமதி நாயகம்.
1: கோமதி நாயகம். சார், உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
2: ஆ, கொடுங்க கொடுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிங்களா? என்னன்னா, இந்த படமே பேருந்த மையப்பா வச்சுதான் வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு விழிப்புணர்வு படமா எடுத்திருப்பாங்க. சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களா, பாக்கலாமா? நன்றி. அடுத்த ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரேடியோ விட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வாங்க.
1: சாம்பார்
0: வடகரையில இருந்து
1: சிவந்தி பேசுறேன்.
0: பேரை திரும்ப சொல்லுங்க.
1: சிவந்தி பேசுறேன்.
0: சிவந்தியா செவந்தியா?
1: சிவந்தி. சிவந்தி.
0: சிவந்தியா?
1: ஆமா மேடம்.
0: சரி, உங்களுக்கான இசை கொடுக்கட்டுமா?
1: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: என்ன பாட்டு?
1: பேரே தெரியாதே, என்ன கூப்பிட முடியாதே, உனக்கு ஒரு பேர் வைத்தேன்.
0: எனக்கே தெரியும்.

0: எனக்கே தெரியாது.
1: சூப்பர், அருமையா பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன படம்?
0: படத்து பேர் தெரியாதுங்க.
1: அதான் தெரியாதுன்னு சொன்னது இதுதானா? அருமை அருமை. எங்கேயும் எப்போதும்.
0: சரி சரி.
1: அது எதுக்காக? அது ஒரு பேருந்தை வந்து எப்படி கவனமாக வந்து ட்ரை பண்ணணுங்கிறத விழிப்புணர்வுக்காக எடுத்தது. எங்கேயும் எப்போதும் கவனமாக இருக்கணும் அப்படின் தான் அந்த டைட்டிலே வந்து வச்சது. சரியா? அழகாக கலந்துக்கிட்டீங்க. நன்றிம்மா. நன்றி
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுடலாம். தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேர்களின் நினைவுக்கு இன்று பிற்பகல் 3:02 கு நேர்வர் இப்போ பாடல்களில் உங்களுக்கு விருப்பமான பாடல் வரணும் அப்படின்னா 9444-33-607-94 இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 3:30 வரை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல்கள் இடம்பெறும். 9444-33-607-94 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நேர்கள் இப்போவே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல எந்த நேயர் எடுத்து ரெடியாக இருக்காங்க பார்த்துல. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: உடையாமலிருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
3: உடையாமலிலிருந்து மாரியம்மாள், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கோம், நீங்கள் பேசுறீங்க?
3: அனைவரும் நலமாக இருக்கும். உங்களுக்கான இசை கொடுக்கட்டுமா?
4: ஆ, கொடுத்துருங்க மேம்.
3: என்ன பாட்டு? என்ன பாட்டு? அந்த பாடல் கண்டுபிடிச்சிங்க. நன்றி, நன்றி. என்னம்மா? ஓ, சரி சரி சரி, நன்றி. பதில் சொன்னதுக்கு நன்றிம்மா. நன்றி, நன்றி. அடுத்த ஒரு நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு, அதனால உங்களுக்கு கிடைக்கும். சரியா?
5: மேடம்,
3: சரி. உங்களுக்கான இசை கொடுத்துடலாமா?
5: கொடுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: பார்த்தேன் அந்த பட்டு தானே மேடம்.
0: என்ன படம்?
1: படம் ஜோடி.
0: வாங்க, பிரசாந்த் படம் தான். வந்துட்டீங்க.
1: பிரசாந்த் படம், லைலா எடுத்துருக்காங்க. படத்து பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: என்ன பாட்டு சொன்னீங்க? பாட்டு என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க, அதை சொன்னாலே படம் சொன்ன மாதிரி தான்.
1: பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட
0: பார்த்தேன் ரசித்தேன்
1: பார்த்தேன் ரசித்தேன்
0: சரி முயற்சி பண்ணி சொல்லிட்டு

0: இங்கே ஒரு வடை. ஆ
1: ஆமாம் மேடம்.
0: சரிம்மா சரிம்மா, உங்களுக்கான அழகாக பதில் சொன்னீங்க, அடுத்த பாடல் கொடுத்துடலாம். நன்றிம்மா, நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி. பல நேர்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணி இன்னைக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நேர் தான் இருந்தாங்க, மற்றபடி எல்லாருமே முயற்சி பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுலாம், தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது தெரியறவி.

இப்போ அதை ஆகாஷ்வாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-2498-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. திரையருவி தான் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கு திரையருவியில் பேருந்தில் எடுக்கப்பட்ட பாடல்கள், பேருந்தில் பயணித்து கொண்டே எடுக்கக்கூடிய திரைப்பாடல்கள் நிறைய வந்து இருக்குது. அதில் சிலவற்றை தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர்களை வந்து சந்திச்சிடலாம். இன்று பிற்பகல் 3:02 வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும்னா 9443-3607-94 இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
6: எப்படி?
5: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
7: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம். கே ஆன்லைன் கட் ஆயிடுச்சு.

வழிதந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது திரையருவியை. திரையருவியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் என கூறி விடைபெறுகிறேன். அடுத்து குக்கூ நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக திவ்யா ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில்

தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்தப் புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நீர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம், அதில் இடம்பெற்ற பாடல், இதெல்லாத்தையுமே எங்களுக்கு டைப் பண்ணி இல்லைனா வாய்ஸ் மெசேஜாகவோ வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்புங்க. அப்படி வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேயர்கள் அவங்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கிறாங்க. முதல் பாடல் நம்ம யாருக்காக கேட்கிறோம் அப்படின்னா, நெல்லையிலிருந்து உமாக்காக. அவங்களுடைய விருப்பத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 3:16 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரு பாடல் கேட்க போறாங்க கேட்டுடலாமா?
1: இனிய மதிய வணக்கம் அன்பு சகோதரி அவர்களுக்கு. நான் வானரமுட்டியிலிருந்து நம்பிராஜ். படம் ஊமை விழிகள் பாடல். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. இந்த பாடலை தாருங்கள். நன்றி.
0: நீர் கேட்ட பாடல் கேட்டுடலாமா?

0: ஜுவல்லரி. இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து சுரண்டை முகமது அன்வர் விருப்பத்தில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.

கொக்கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவிக்காக வந்துட்டே இருக்குது, காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. அது போக வேறு யாரெல்லாம் பாடல் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நாசிரியத்திலிருந்து ராஜேஸ்வரன், உடையாம்புலி ஆகாஷ், உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், குத்தாலிங்கம், தென்காசி, திண்டுக்கல் சுந்தர், பூலாங்குளம் முத்து, ஆரியங்காவூர் கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், சிவநாடானூர் மாரி, ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, அம்பாசமுத்திரம் மகேஸ்வரி, கணபதி, காவூர் முருகன், கீழப்புலியூர் சிவகாமி, சுந்தரி சட்டநாதன், கோயில்பட்டி ஆறுமுகராஜ், இவங்களுக்காகவும் அந்த நிறைவான பாடலை கேட்டலாம். காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெற்றது.

0: நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நான்கு மணி 2 ஆயாச்சு. புதிய தும்பி நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு புதிய தும்பி நிகழ்ச்சியை உங்களோடு சேர்ந்து தாயம் உருட்டி விளையாடுறதுக்காக காற்றல தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
3: எல் சுப்பிரமணியன்.
2: அண்ணே,
3: என்னமா
2: ஒரு சந்தோஷமான நியூஸோட? இல்ல, அதோட இன்னொரு ஒரு சந்தோஷம் நேயர்களுக்கு.
3: அப்படியா?
2: ஆமா.
3: அது என்ன சந்தோஷம்?
2: அது என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னா, நேயர்களுடைய விருப்பத்திற்கிறங்க
3: சரி,
2: மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு.
3: அந்த ஒரு நாள் விட்டு அப்படிங்கிறது இப்போ ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியில மட்டும் பங்கெடுக்கணும்ங்கிற மாதிரி மாறி இருக்கு.
2: ஆமா,
3: தினசரி அவங்க பேசலாம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசலாம். அதனால அந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படித்தானே?
2: ஆமா. இந்த சந்தோஷமான செய்தியோட நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியில தாயம் உருட்டி விளையாட போறோம். அதற்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடலாம். 1, 3, 5 ஒற்றைப்படைகள் எண்கள் விழுந்ததுன்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்போம். 2, 4, 6 இரட்டைப்படைகள் எண்கள் விழுந்ததுன்னா நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். சோ விளையாடுறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 0462-256-1132 மற்றும் 0462-262 2-1-1-3-3.
3: இப்போ வந்துமா, இன்னைக்கு வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம்.
2: ஆமா,
3: அப்படித்தானே?
2: அப்படித்தான்.
3: ரைட். காலையில இருந்து இது நேரத்து வரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாதவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
2: ஆமா,
3: அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கக்கூடிய முதல் நேயர்,
2: வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்.
3: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க.
4: வம்சாபுரம் அன்பு ஐயா.
2: வம்சாபுரத்துல இருந்து அன்பு பேசுறீங்களா?
4: ஆமா ஐயா.
3: சரி, உங்களுக்கு சகோதரிக்கும் போட்டி சரியா?
2: ஆஹா, முதல்ல என்னோட கோத்து விட்டுட்டீங்களே.
3: நான் என்ன இருக்குமா?
2: 2 நீங்க தான் எனக்கு கேட்கணும். ஆமா,
4: சரி. நான் கேக்கட்டா?
3: கேளுங்க. சீக்கிரம்.
4: ஊ கூக்கும் காய் வைக்காது.
2: கடலை, நிலக்கடலை.
4: அது காய்க்குமா?
3: பூ பூக்கும் காய் காய்க்காது.
2: பூ பூக்கும் காய் காய்க்காதா? ஓ, இது வேற கேள்வியோ அண்ணே.
3: எனக்கு தெரியலம்மா,
2: எனக்கு உதவி பண்ணுங்கண்ணே.
3: ஏதாவது ஒரு குறிப்பு, ஏதாவது ஒரு குறிப்பு கொடுங்க.
4: நம்ம சாப்பிட்டு இருக்கோம்.
3: அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு.
4: நம்ம சாப்பிடுறோம்.
3: நம்ம சாப்பிடுறது.
2: பூ பூக்கும் காய்க்காது. தேங்காயா?
3: என்ன
2: யோசிக்க வரல, கேள்விப்பட்டதுதான்.
3: காய்க்காது.
2: ஆமா, டைம் வேற முடிய போகுது, முடிஞ்சிருச்சு.
3: சொல்லுங்க சார். நீங்க
2: கரும்பு.
3: சபாஷ். வெரி குட். ஆஹா,
2: சூப்பர் சார்.
3: ஆமா, இது பொங்கலுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க டபார்னு கண்டுபிடிச்சிருப்போம். சபாஷ், ரொம்ப அருமை சார், ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மகிழ்ச்சி.
2: நன்றிங்க சார்.
3: அன்பு சார் வந்து பட்டே கிளப்பிட்டாரிச்சிட்டாரம்மா.
2: அடுத்து உங்களுக்கு வரப்போறது எப்படின்னு தெரிஞ்சு போமா?
3: சரி, பாப்பமே.
2: வணக்கம்.
3: ஹலோ.
5: ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சி என்ற திட்டத்தை பெரிதும் மதிக்கும் எந்தெந்த அன்பான நேயர் அம்பலவாணன் குற்றாலத்தில் இருந்து
3: மாட்டிக்கிட்டாச்சா? யார் மாட்ட போறான்னு தெரியலையே. சரி, பாப்போம். 3 நான் தான் சார்
5: கேட்கிட்டேன்.
3: சரி, இது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேட்கட்டுமா இல்லைன்னா ஒரு புதிர் கேட்கட்டுமான்னு மனசுக்குள்ள ஓடிச்சு.
5: ஒரு பாத்திரம்
3: வந்து 5 லிட்டர் பிடிக்கும். இன்னொரு பாத்திரம் 3 லிட்டர்.

0: சரி,
1: இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்தையும் உபயோகப்படுத்தி எனக்கு 4 லிட்டர் வந்து அந்த பொருள் தேவைப்படுது.
0: 4 லிட்டர் பொருள் தேவையா?
1: ஆமாம், 5 லிட்டர் ஒரு பாத்திரம், 3 லிட்டர் ஒரு பாத்திரம்.
0: உங்களுக்கு தேவை 4 லிட்டர்?
1: எனக்கு தேவை 4 லிட்டர். எப்படி தருவீங்க?
0: 4 லிட்டர்.
2: Your time starts now.
0: அப்படியா? சரி, 3 லிட்டர் முதல்ல 3 லிட்டர் ஊற்றிக்கலாம்.
1: சரி,
0: அடுத்தால இந்த 5 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் பார்த்து ஊற்றி ஊற்றிடலாம்.
1: 1 லிட்டர் பாத்திரத்துல
0: 3 லிட்டர்ல 1 லிட்டர் கலப்பணி ஊற்றி வேண்டிய
2: இல்லையே, அந்த பாத்திரத்தோட கொள்ளளவே அவங்க 5ன்னுட்டாங்க, இதுல 3ன்னுட்டாங்க.
0: 4 வேணும் எனக்கு. உங்களுக்கு
1: எனக்கு தேவை 4.
2: நானே
1: இந்த புதிரை பார்த்தேன்.
2: ஒரு பாத்திரத்துல 5 லிட்டர் இன்னொரு இதுல 3 லிட்டர், உங்களுக்கு 4 லிட்டர் வேணும். 5 லிட்டர்ல இருக்கிறது 1 லிட்டர் கீழே கொட்டிட்டு 4 லிட்டர் உங்ககிட்ட தந்துட்டா போச்சு.
1: அந்த 1 லிட்டர் எப்படி கொட்டுவோமா?
2: கீழே கொட்டிடுவேன்.
1: அளவு எப்படி சரியா 1 லிட்டர் அப்படிங்கறது தெரியும்.
2: மெஷர் பண்ணிக்க வேண்டியது.
1: அதான் அவர் சொன்னாரு, நம்ம ஆளு 3 லிட்டர் ஊத்திக்கோங்க, திரும்ப 1 லிட்டர் அது உள்ள சேர்த்துக்கோங்கன்னாரு.
2: அப்ப நான் இன்னும் யோசிக்கிறேன், நேயர்களும் யோசிக்கிறோம் இந்த பதிலுக்கு என்ன.
1: இந்த ரெண்டு பாத்திரத்தை உபயோகப்படுத்தி 5 லிட்டர் ஒன்று, 3 லிட்டர் ஒன்று, இந்த ரெண்டையும் உபயோகப்படுத்தி 4 லிட்டர் பொருள் தேவை, அதை எப்படி கொண்டு வருவீங்க?
2: ஓகே நேர்களை, என்னோட சேர்ந்து நீங்களும் யோசிச்சிட்டே இருங்க. முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுஜாதா குரலில் சூப்பரான பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்புல இருந்து நம்ம கூட அடுத்ததா விளையாட வரப்போற நீயர். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், வீராணத்துல இருந்து பீமா பேசுறேன்.
0: வீராணத்துல இருந்து பீமா பேசுறீங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? இவங்களுக்கு வந்திருக்கிறது இரண்டு. நானும் நேயர்களுக்கு கேள்வி கேட்கலாம் நினைக்கேன், அவங்களுக்கு தான் எனக்கு கேள்வி கேட்கிற மாதிரி அமையுது.
2: நீங்க தான் கேட்கணுமா? கேளுங்க கேளுங்க.
1: கேட்கட்டுமா?
0: குருவி கூடு எப்படி தெரியும் எனக்கு? தெரியும், ஒரு பாட்டுல வரும் ஸ்டார்டிங்ல. அதனாலதான் இது விடுக்குது எனக்கு தெரியும். சூப்பர்மா, நன்றி, அழகா கேட்டீங்க.
2: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்படியாமா, அந்த பாட்டு உனக்கு தெரியுமா?
0: ஆமா, அந்த பாட்டோட வரிகள் அப்படி ஆரம்பிக்கும்.
2: நான் எத்தனையோ தடவை அந்த பாட்டை கேட்டிருக்கேனே. சும்மா போன மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசுலே, அந்த முதல் வரி தான் அப்போ நல்லா கேட்டிருக்கேன். ஓ, உள்ள இந்த வரி வருவோம்னா?
0: இல்லை, பாட்டோடைய முதல் வரி இப்படி தான் ஆரம்பிக்கும். சின்ன பையன் சின்ன பொண்ணு சேர்ந்து கட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்.
2: ஓ, அப்படியா? பரவாயில்லையம்மா, நல்ல பழைய பாட்டுலாம் கேட்டிருக்கியா. சரி, ரைட்டு.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: பரமன் குறிச்சியிலிருந்து சுகன்யா.
0: பரமன் குறிச்சி சுகன்யா.
3: ஆமாம்.
0: ஓகே.
2: அஞ்சு மா, உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி, பொது அறிவு கேள்வி கேட்கட்டுமா?
3: நானும் பொது அறிவு கேள்வி கேட்கணும்தான் நினைச்சேன்.
2: இல்லை, இப்போங்க எனக்கு அஞ்சுலாம் விழுந்துருக்கு, அப்போ யார் கேட்கணும்?
3: நீங்க தான்.
2: நான் தான் அப்படிதானா? ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், அப்படிதானம்மா?

0: ஆமா.
1: என்ன நாள்மா அது?
0: என்ன நாள்னா காலண்டர் பார்க்கவே இல்லை.
1: அப்புறம் ஆமான்னு கரெக்டாக சொன்னீங்க.
2: ஏதோ ஒரு நாள் ஒவ்வொரு நாள் ஏதோ சிறப்பு இருக்கும்ல, அதனால சொல்லியிருப்பாங்க.
1: இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு தினம் கடைபிடிக்கப்படுகிறது,
0: அப்படிதானே?
1: அது என்ன தினம் தெரியல? என்னமா கேலண்டர் பக்கத்தில் இருக்கா?
0: காலண்டர் பக்கத்துல தான் இருக்கேன்.
1: அதுல போட்டிருக்கா?

0: தெரியல என்னமா
1: டைம் இன்னும் 10 செகண்ட் இருக்கு.
0: காலண்டர் பக்கத்துல இருக்கா?
2: காலண்டர் பக்கத்துல தான் இருக்கேன். இல்ல பக்கத்துல தான்
0: இருக்கு. அதுல போட்டுருக்கா பாருங்க.
1: 10 9 8
0: கேர்க்கட்ட அது வேற விஷயம்.
1: எப்படிலாம் தேட வைக்கீங்க நீங்க? டைம்
2: முடிஞ்சிருச்சு.
0: இன்னைக்கு என்ன கிழமை?
2: இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
0: ஆ அது கரெக்ட். தேதி?
2: வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து முகரம் பண்டிகை.
0: ஆமா. தேதி? தேதி
2: தேதியா? தேதி வந்து தேதி வந்து தேதி வந்து 26ஆம் தேதி.
0: 26. சரி. நான் வந்து பண்டிகை கேட்கல. சர்வதேச அளவில் ஒரு தினம் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்டேன். கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்கல. கலண்டர்ல ஒன்றும் தெரியல என்னமா? சரி, நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு என்ன தினம்ங்கிறத நான் கடைசியா சொல்றேன். சரியா? சரிங்கம்மா. மகிழ்ச்சிமா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருக்கு என்னென்ன ஒரே சஸ்பென்ஸா விட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு கேள்வியும்.
0: சரி இருக்கட்டுமே, அதை பத்தி என்ன இருக்கு?
1: சரி, நேயர்களும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு நம்ம பார்த்துடலாம். கூட நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அதாவது ஜாலியாகவும் பேசணும், அதே சமயம் சப்ஜெக்டோடையும் பேசணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொது அறிவு கேள்வியை கேட்போமே அப்படின்னு நினச்சி கேட்கேன்.
1: கேட்போம்.
0: ஆமாம், நீங்கள் ஏதாவது வந்து என்னையா அப்படி அப்படின்னு நினச்சிடக்கூடாது.
1: கண்டிப்பாக நம்ம பொது அறிவும் வளர்த்துருக்கணும் இல்லையா?
0: வாழ்க்கையில் எல்லாம் வேணும் இல்லையா?
1: ஆமாம்,
0: நகைச்சுவையும் வேணும், நல்ல கருத்துக்களும் வேணும்.
1: ஆமாம், இன்னைக்கு நியூஸை கேட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லிட்டு.
0: ஏன்னா எல்லா பக்கமும் அப்படியே அது பரவாயில்ல, அந்த தினத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: அடுத்து
1: நேயரோட விளையாடிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: உடையாம்பேந்தி.
1: ஆ, உடையாம்புலியிலிருந்து யாரு? உடையாம்புலியிலிருந்து
2: நிகாந்திகா.
1: நிகாந்திகா பேசுறீங்களா?
0: என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கம்மா?
2: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: சரிங்கம்மா, சந்தோஷம். அப்ப போடலாமா?
2: ஆ, போடலாம் சார்.
1: உங்களுக்கு வந்திருக்கிறது 6. என்னது இது, எல்லாம் நேர்கள் பக்கமாவே விழுது இன்னைக்கு தாயம். நிகாந்திகா, எனக்கு
0: நீங்க தான்மா கேட்கணும், கேளுங்க.
2: நான் கேட்கணுமா?
0: ஆமா, சகோதரி பதில் சொல்லுவாங்க.
2: நான் கோலான் முடியற ஒரு 10 பேர் சொன்னாங்க.
0: என்னம்மா?
2: கோலான் முடியற,
0: ஓ, குளம்னு முடியற கூடிய ஒரு 10 ஊர்.
2: ஆ,
0: அப்படியா?
2: ஆ,
0: சரி, சொல்லிரலாம்.
2: ஆ, சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சார், நான் தான் சொல்லணும். வீரபாண்டியம் புலிக்குளம், கருங்குளம், நாட்டார்குளம், அப்புறம் பெருங்குளம்,
0: அதே அர்த்தத்தில் இன்னொரு ஊர் இருக்குல்ல,
1: சிறுகுளமா? பெருங்குளத்தூர் இல்லை, அது ஊர்னு வருது. இப்போ 4 தான் வந்திருக்கு.
0: அடுத்து
1: அடுத்து
0: பக்கத்தில்
1: தெரியலையே, டைம் வேற முடிய போகுது. 4 சொல்லிட்டேன்.
0: பெரிய குளம்.
1: பெரிய குளம் சொன்னேனே.
0: எங்க சொன்ன? பெருங்குளம் தானே சொன்னேன்.
1: பெருங்குளம் தான் சொன்னேனோ?
0: அதே பொருள் சொன்னல.
1: அச்சச்சோ, சொன்னதான் 5 சொல்லியிருப்பேன்.
0: மருத குளம்.
1: ஆமா,
0: இருக்குல்ல.
1: ஓகே, 5, 6 மருத குளம், இன்னும் ஒரு 4 என்ன?
0: அது நீ தான் சொல்லணும், உன்கிட்ட தான் கேட்டிருக்கு.
1: நிகாந்திகா, நீங்களே சொல்லிருக்கலாம். மிச்ச 4
2: கள்ளத்திக்குளம்.
1: கள்ளத்திக்குளம் சூப்பர் சூப்பர், அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குளம். நிறைய
0: எல்லாம் பக்கத்தில் இருக்கு,
1: அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தூரத்தில் இருக்கேன், அதனால எனக்கு தெரியல.
0: இருந்தாலும் உனக்கு பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம்
2: தெரியல.
0: சரி, அது சரி.
1: நன்றிமா, ரொம்ப
0: மகிழ்ச்சி. மதிப்பெண் உங்களுக்கு தாமா, ரொம்ப மகிழ்ச்சி.
2: 4
1: என்ன சொல்லிருக்கேன், எனக்கு ஒரு பாதி கொடுக்கலாம்.
0: வாய்ப்பே கிடையாது. பாதிக்கு குளத்து நீச்சல் அடிச்சுட்டு பாதி குளம் நீச்சல் அடிக்கலாம், உள்ளதான் முங்கணும்.
1: சரி, நிகாந்திகாவுக்கு முழு மதிப்பெண் கொடுத்தாச்சு. அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்ட பேசிடலாமா? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? மேலச்செவல்ல இருந்து முருகன். ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். அண்ணா உருட்டுங்க, இவங்களுக்கு
0: போட்டலாமா? போட்டாச்சு 2. நீங்க தான் சார் கேட்கணும்.
1: அண்ணன் வசமா வச்சுக்கிட்டீங்க.
0: கேளுங்க.

0: சார் ஒத்த காலம் நின்றுட்டு பல கையை தூக்குகிறான். ஒரு விடுதலை
1: ஒத்த காலில் நின்றுக்கிட்டு
0: பல கையை தூக்கி தூக்குறான்.
1: பல கையை தூக்குதாமோ?
2: ஆமாம்
0: ஆமாம், பல கையை தூக்கிறான்.
1: மரமா?
0: குழு கொடுத்த கண்டுபிடிச்சிருக்க.
1: அப்படியா? பனை பனை பனை மரமா?
0: இல்லை இல்லை.
1: ம், பம்பரமா? இல்லையே, பம்பரத்துக்கு ஐயே இல்லையே. காத்தாடி?
0: இல்லை இல்லை.
1: விளக்கு கம்பம்?
2: பலகை பலகை. நானும் பனைமரம் தான் நினச்சேன்.
1: தென்னை அப்படி தானே சொல்லு, மரம் தான் மனசுக்கு வருது பட்டுன்னு. தெரியல சார், நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்சு வச்சு.
2: எருக்களஞ்செடியா?
1: எப்படி
0: சார்? ஒருத்தர் தூர் ஒன்று தானே இருக்கு.
1: சரி,
0: இலைகள் நிறைய இருக்கலாம்.
2: ஓ,
1: தூர் ஒன்று இருக்கு,
2: கிளைகள் நிறைய இருக்குல்ல.
1: எல்லா செடியும் அப்படித்தானம்மா? எல்லா மரமும் அப்படித்தானே?
0: பனைமரம் பனைமரம் அப்படி இல்லை சார்.
1: சரி, மற்ற மரங்கள்?
0: மற்ற மரங்கள் வந்து இது மாதிரி இருக்கிற மூணு மாதிரி
1: என்னன்னு தெரியலை. சரி, இந்த விடை உங்களுக்கு சரியான விடையா இருக்கும்னு நினைக்கேன். சரி, மதிப்பெண் நீங்களே வச்சுக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, இருக்கட்டும்.
2: நன்றி சார், நன்றி நன்றி.
1: அதாவதுமா, இந்த மாதிரி வந்து பல விடைகளை வந்து தரக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வின்னு
2: வையேன்,
1: நம்ம நேரிலே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன,
2: அதே குப்பா
1: அவங்க வச்சுக்கிட்டான், நம்ம வச்சுக்கிட்டான். ஏன்னா எனக்கு இன்னும் அது புரிபடலை. ஒத்த காலில் நிற்பார், ஆனால் பல இதுன்னா அப்போ எல்லாம் அப்படித்தானே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மரமும் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், பெரிய நல்ல உயரமாக வளரக்கூடிய மரங்கள். அதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ தென்னை மரம் ஒரு கிளையாக தானே போகுது.
2: ஆமாம்,
1: அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, ஏதோ அதில் இருக்குது.
2: சரி, இருக்கட்டும்,
1: வச்சுக்கட்டும்.
2: ஆமாம், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 4:34 கேட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலையிலிருந்து. தாயம் உருட்டி அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கூட விளையாட வரப்போற நீயர் யாரங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து. செந்திலான் பேரா?
1: ஆமா.
0: ஒரே ஒரு ஹெல்ப் எங்களுக்காக பண்ணுவீங்களா? கொஞ்சம் நீங்க நகண்டு வர்றீங்களா வானொலி கிட்ட இருந்து? இப்ப உங்களுக்காக உருட்டிடலாமா தாயத்தை? செந்திலாக்கு விழுந்திருக்கிற நம்பர் 4. நீங்க தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க.
1: பச்சை பச்சையா இருக்கும், பாவைக்காயும் இல்ல, பக்கம் எல்லாம் இருக்கும், பலாக்காயும் இல்ல, உள்ள வெள்ளையா இருக்கும், தேங்காயும் இல்ல, குறிக்கிறா நெய் வடியும் நெய்யும் இல்ல.
0: மறுபடியும் ஃபுல்லா சொல்லுங்க.
1: பச்சை பச்சையா இருக்கும், பாவைக்காயும் இல்ல, பக்கம் எல்லாம் இருக்கும், பலாக்காயும் இல்ல, உள்ள வெள்ளையா இருக்கும், தேங்காயும் இல்ல,
0: சரி,
1: உருக்கினா நெய் வடியும் நெய்யும் இல்ல.
0: இது ஒரு சமையல் பொருளா எப்படி?
1: அது ஒரு காய் தான்.
2: காய்.
0: காய்.
2: முள்ளு முள்ளா இருக்கும்.
0: வெண்டைக்காயா?
1: வெண்டைக்காய் இல்ல.
0: வெண்டைக்காய் அதுக்குள்ள வெள்ளையா இருக்குமே சொல்ல வந்தேன்.
2: முள்ளு முள்ளா இருக்கும்.
0: அந்த வெஜிடபிள், அந்த காய்கறி வந்து பச்சை நிறத்துல தான் இருக்குமா?
2: ஆமா. சீத்தாப்பழம் இருக்குமா? இப்ப புதுசா வந்திருக்கு. ஆமா, ஆனா நீங்க சொன்னது காய்.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
2: சொல்லுங்கம்மா, நல்ல அருமையா பதில. ஆவக்காய்.
0: அதுல முள் இருக்குமா?
2: ஆமா இருக்கும், சாப்பிட முடியாது இல்லையாம்மா?
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லிருங்க.
3: விக்காலிப்பட்டியில

0: ரேணுகாதேவி.
1: சரிங்கம்மா, தயாராக இருக்கீங்க? வைக்காலிப்பட்டி ரேணுகாதேவிட்ட நான் கேட்கறதுக்கு தயாராகிட்டேன்.
0: சரி, என்ன தயமா உறுதியாச்சா?
1: ஆமாம், உருட்ட போகிறேன். ரெண்டு, நீங்கள் தான்மா கேட்கணும்.
0: நான் தான் கேட்கணுமா?
1: ஆமாம், நான் கேட்கணும் தயாராக இருந்தேன், அது நம்பர் மாறி
0: விடுறேன்.
1: ஒன்றும் இல்லை,
2: தேடினா கிடைக்காது, எதுவுமே கிடையாது ரேணுகா, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக.
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க.
0: சொல்லுவாங்க
1: அப்படி ஒன்றும், நான் அவ்வளவு வந்து மிரட்டலாம் கேட்க மாட்டேன். சரி சொல்லுங்கம்மா, நீங்கள்
0: கேளுங்க.
1: போல சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: ஆ சரி, மண்டைக்குள் கண் வைத்திருப்பான் அவன் யார்?
1: தேங்காயா? தேங்காயா
0: இல்லை இல்லை,
1: மண்டை
0: வெளியில தானே இருக்கு.
1: மண்டைக்குள் கண் வைத்திருப்ப, ஓ உள்ள இருக்குமோ? ஓ நொங்கு. என்ன நாள் தெரியுமா
2: ரேணுகா கிட்ட அந்த கேள்வி வந்து?
1: மகரம் பண்டிகை செலிப்ரேட் பண்றோம், கொண்டாடுகிறோம்.
2: சர்வதேச அளவுல நம்ம அனுசரிக்கக்கூடிய ஒரு தினம்.
1: அது என்ன தினம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், சரியா?
0: ஆமாம்,
1: இன்னைக்கு வந்துமா சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம்.
0: ஆமாம்,
1: இந்த போதைப் பொருளால் அந்த கேன்சர் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுது. ஆமாம், அதனால் இந்த போதைப் பொருளோட கடத்தலை ஒழிப்பதற்காக நம்ம இந்த இன்னைக்கு ஜூன் 26 வந்து சர்வதேச போதைப் பொருள் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்த
1: உலக போதைப் பொருள் பிரச்சனை, தொடரும் சிக்கல், புதிய சவால், புதுமையான அணுகுமுறைகள், அதை தான் இந்த ஆண்டினுடைய மையக்கருத்தாக வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு வந்து சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், வேறு
0: ஒன்று.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி. ஒரு சஸ்பென்ஸ் கேள்விக்கான விடை தெரிந்துவிட்டது.
1: ஆமாம், இன்னொரு நாள் வேறு இன்றைக்கி அனுசரிக்கப்படுகிறது.
2: இன்னொரு நாள் வேறு
1: அது வேறு இருக்குது, சஸ்பென்ஸ் முழுசாக முடியலை.
2: ஓகே, இப்போ அந்த சஸ்பென்ஸ்லாம் தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம வெளிவடப்போகிறோம் புதிய திப்பி நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கண்ணுபட புகுதையா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல்

0: புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலியிலிருந்து. தாயம் உருட்டி அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கிறோம். நேயர்களும் நிறைய டஃப்பான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அண்ணனும் சஸ்பென்ஸாக ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. இந்த பதில்களுக்கெல்லாம் விடை தேடி இன்னைக்கு புதிய தும்பி பயணம் பண்ணிக்கிட்டு
1: இருக்குது. அடுத்து யாரு
0: கேட்டலாம்? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன், அழகிய நம்பி.
1: புரட்சி
2: தலைவர் எம்ஜிஆர் கூட அதிகமா நடித்த நடிகை யாரு?
0: அதிகமா
2: நடித்த படத்துல ஒரு ஏழு படம் சொல்லணும்.
1: அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் கேட்கணும். நடிகைனா அதோட விட்டுறணும்.
2: ஏழு படம் சொல்லுங்க.
0: ஓகே, அவங்களோட அதிக படங்கள் நடித்தது வந்து சரோஜா தேவி, ஜெயலலிதா.
2: தான் நடிச்சிரலாமே?
0: என்னது?
1: இல்ல இல்ல இல்ல,
2: அவங்க
0: முதல் படம் வந்து எனக்கு என்னுடைய ஃபேவரட், ஆயிரத்தில்
1: ஒருவன்.
0: அப்புறம் குடியிருந்த கோவில், நீரும் நெருப்பும். நிறைய படம் இருக்கு.
1: சரி, இந்த அளவுக்கு நீ சொல்லிட்ட போதும் சார். ஒரு சின்ன, சரி அது நிறைய இருக்கு, நம்ம சொல்லிடலாம். நீங்க ஒரு சின்ன வேண்டுகோள். சரி, இனிமே சார் இனிமே பேசுறப்ப ரேடியோல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பேசணும், சரியா?
0: வணக்கம் நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் வானொலி ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க, இல்ல தள்ளி வாங்க.
1: நான் இங்க காதுல நாங்க ஹெட்போன் மாட்டி உட்காந்துருக்கோம் பாருங்க. ஆமா, போட்டு அடே அப்பா இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னம்மா வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி. எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்கம்மா? பத்மா, நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்மா. ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம். தாயம் போட்டுடலாமா? மூணுமா, மூணு வந்திருக்கு.

0: ஆமாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓ, கரண்ட் இல்லை. அப்போ நான் அதே கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா? அதாவதுமா, ரெண்டு பாத்திரம், ஒரு பாத்திரம் வந்து 3 லிட்டர் பிடிக்கும், இன்னொரு பாத்திரம் 5 லிட்டர் பிடிக்கும். ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கு, எனக்கு 4 லிட்டர் தண்ணீர் வேணும். ஆமா, இந்த ரெண்டு பாத்திரத்தை வச்சு எப்படி எனக்கு 4 லிட்டர் தண்ணீர் அளந்து தருவீங்க?
1: அந்த 5 லிட்டர்ல வந்து 4 லிட்டர் கடத்தறி எடுக்கணும்.
2: அந்த 4 லிட்டர்னு கரெக்டா எப்படி உங்களுக்கு தெரியும் அளவு? அதுதானே பிரச்சனை இங்க.
0: அதுல அளவுலாம் 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர்னு இந்த ஃபீடிங் பாட்டில போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காரு.
2: ஆனா எக்ஸாக்டா கரெக்டா 4 லிட்டர் அண்ணனுக்கு நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? வேணா ஒன்னு ஒன்னு உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்ப நம்ம வந்து இந்த டீ யாத்திரை மாதிரி நம்ம ஆத்துவோம்ல, அதை வச்சு இந்த ரெண்டு பாத்திரத்தையும் வச்சு கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு கிடைச்சிரும்
0: பதில். பாத்திரத்துல இருந்து இந்த பாத்திரத்துக்கு தரலாம், இந்த பாத்திரத்துல இருந்து அந்த பாத்திரத்துக்கு தரலாம், அப்படி மாத்தி மாத்தி கூட நீங்க செஞ்சுக்கலாம். எனக்கு தேவை 4 லிட்டர். பைப் இருக்கா? சரி, நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நான் இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அதனுடைய விடையை சொல்லிடுவேன். சரியா? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது.
2: ஒரு சஸ்பென்ஸ் கேள்வி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது.
0: இது உண்மையிலேயே சிரமமான கேள்விதான்.
2: ஆமா,
0: அது நீங்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே கால் இந்த பல கிளைன்னு சொன்னார் இல்லையா, அதை மாதிரி கூட இது ஒருவேளை வந்துருமோன்னு எனக்கு இப்போ ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணலாம்.
2: ஆமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்குள்ள நிகழ்ச்சியில் பாடலும் கேட்டு வந்துடலாம். வல்லரசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: புதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அட்டகாசமாக நிறைய கேள்விகள் நேயர்களும் அண்ணன்களும் சேர்ந்து கேட்டாங்க. எனக்கு தான் கேள்வியே கேட்க முடியல, ஒரு சின்ன வருத்தம். இந்த தாயம் என்னை ஏமாத்திருச்சு.
1: அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ நிறைய வந்து பதில் சொல்லணுங்கிறதுக்காக அது வந்து கேள்வி கேட்டிருக்கு.
0: ஓ அப்படி.
1: ஆமாம், திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொல்லுவார் பத்தியம்மா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், கேட்க மட்டும்தான் தெரியும் அப்படிம்பார்ல. அது மாதிரி நாங்கள் கேட்க மட்டும் செஞ்சுருக்கோம், உனக்கு பதில் பூரா தெரிஞ்சிருக்கு.
0: ஆமாம், சரி. நம்ம அந்த யார் யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். வழக்கம் போல நேயர்கள் தான் நான்கு மதிப்பெண்கள் பெற்று வின்னராக இருக்கிறாங்க.
1: சரி.
0: வம்சாபுரத்திலிருந்து அன்பு, நிகாந்திகா, முருகன், செந்திலா இவங்க எல்லாமே மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க.
1: சரி.
0: இரண்டாவது இடத்துல மூன்று மதிப்பெண்கள் பெற்று அண்ணன் இருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல இரண்டு மதிப்பெண்கள் பெற்று திவ்யா இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அட்டகாசமாக கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சஸ்பென்ஸ் கேள்வியோட நம்ம ப்ரோக்ராம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: சரி. இன்னைக்கு வந்துமா, உடல் மனதளவில் யாரையாவது சித்திரவதை பண்ணோம்னா அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் தினம்
0: இன்னொரு தினம்.
1: இன்னொரு தினம். சரி, இந்த பதிலையும் சொல்லிட்டு இந்த நான் கேட்டேன் அஞ்சு லிட்டரு மூணு லிட்டரு.
0: ஆமா,
1: அதுக்கு உண்டான பதில் சொல்லட்டுமா? வேண்டாம்
0: சொல்லுங்க,
1: இல்லைன்னா அடுத்த வாரம் வச்சுக்கிடுமா?
0: வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு தலை வெடிச்சிடும் அந்த பதில் தெரியல.
1: ஒரு பாத்திரம் வந்து மூணு லிட்டர்மா, இன்னொரு பாத்திரம் அஞ்சு லிட்டர். ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கு. முதல்ல ஒரு மூணு லிட்டர் எடுத்து அஞ்சு லிட்டர் பாத்திரத்தில் உள்ள விடுறாங்க,
0: ஊற்றியாச்சு.
1: அப்போ அஞ்சு லிட்டர் பாத்திரத்தில் இப்போ எவ்வளோ இருக்கும்? மூணு லிட்டர் இருக்கும்.
0: இருக்கு.
1: அடுத்து இன்னொரு மூணு லிட்டர் எடுக்கிறோம் ஆற்றுலேருந்து,
0: எடுத்தாச்சு.
1: அந்த மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் பாத்திரத்துக்குள்ளே விட்டால் அஞ்சு லிட்டர் பாத்திரம் எவ்வளோ பிடிக்கும்?
0: ரெண்டு லிட்டர் ஊற்றிருப்போம், மிச்ச
1: ஒரு லிட்டர் அந்த மூணு லிட்டர் பாத்திரத்திலேயே இருக்கும்.
0: இருக்கு.
1: இப்போ இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை ஆற்றுல திரும்ப விட்டுறதும்
0: தூர ஊற்றிடுதோம்.
1: இப்போ அஞ்சு லிட்டர் கேனும் எம்டியாக இருக்கும்.
0: இருக்கு.
1: இப்போ இந்த ஒரு லிட்டர் மிச்சம் இருக்குது இல்லையா, அதை அஞ்சு லிட்டரில் விட்டுறோம். அப்போ அஞ்சு லிட்டருக்குள்ளே இப்போ எவ்வளோ இருக்கு?
0: ஒரு லிட்டர்.
1: இன்னொரு மூணு லிட்டர் ஆற்றுலேருந்து கோரி திரும்ப அந்த அஞ்சு லிட்டருக்குள்ளே விட்டால் ஏற்கனவே ஒன்று ப்ளஸ் மூணு
0: நாலு லிட்டர்
1: வந்துடுச்சா? இதுதான் விடை.
0: அடேங்கப்பா, இந்த பதில் தெரிஞ்ச சந்தோஷம் எனக்கும் நேயர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு வந்து நம்புகிறோம். இன்னும் இதே மாதிரி இன்னும் சஸ்பென்ஸோட கேள்விகளோட நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியை மறுபடியும் விளையாடலாம். அது வரைக்கும் உங்களோடிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக்கு அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக்கு அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டி

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2005 வெளியான படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். 2005 நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த படங்கள் பற்றி இன்னும் வரிசையாக நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா, நயன்தாரா தமிழ் சினிமாவில் நடிகிய அறிமுகமான திரைப்படம், சரத்குமார் டபுள் ஆக்ஷனில் நடித்த திரைப்படம், ஹரி இயக்கத்தில் வந்த திரைப்படம், அதுதான் ஐயா. இந்த படம் வந்து நமக்கு நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நடந்தது. அதனால் இன்னமோ தெரியல, இந்த படம் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வடிவேலோட காமெடி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரசிங்கம் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஓனராக வந்து இருப்பாங்க. அதில் வந்து ஒரு குரங்கோட ஒருத்தர் நபர் வரதுனால உள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அந்த நபர் அப்படின்னா, குரங்கு விட்டு அங்கே அருணாச்சலம் படம் ஓடிட்டு இருக்கும், அதனுடைய கிளைமேக்ஸ் காட்சி தூக்கிட்டு போயிருவாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பாஷா கிளைமேக்ஸோட போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரகுவரன் தானே வில்லன். இப்படி அழகா மேட்ச் பண்ற காமெடியாகட்டும், அப்புறம் அந்த ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற காமெடியாகட்டும், படத்தோட பேர் ஹவுஸ்ஃபுல், ஆனால் ஹவுஸ்ஃபுல்னு நினச்சிட்டு யாருமே வராமல் திரும்பி திரும்பி போவாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே இந்த ஐயா படத்துக்கு கூட ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பரத்வாஜ் அவங்க தான் இசையமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொண்ணு ஜனனி பரத்வாஜ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான பாடல் பாடியிருக்கிறாங்க. நயன்தாராவுடைய அறிமுக பாடல் தான் அது. அந்த பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஐயா திரைப்படத்துலேருந்து பாடல்

மணி 10 நிமிடத்தில் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2005 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக 2005 வெளியான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் பற்றி தான் சொல்ல போகிறேன். மலையாளத்தில் மணிச்சித்திர தாளு அப்படின்னு வெளியான படத்தை கன்னடத்தில் ஆப்தமித்ரா அப்படின்னு எடுத்தாங்க. கன்னடத்தில் ஆப்தமித்ரான்னு எடுத்த திரைப்படத்தை தான் தமிழில் சந்திரமுகி அப்படின்னு எடுத்தாங்க. ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலுன்னு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவும் நாட்டிய தாரகையாக ஜோதிகா இந்த படத்தில் வந்து மிரட்டியிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லையா. இந்த படத்தில் இன்னொரு ஒரு விஷயம் புதுசாக நம்ம வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்குது, ஒருத்தர் இன்னொருத்தராக மாறக்கூடிய அந்த ஒரு ஒரு மனநிலை, அதை பற்றி இந்த படத்தில் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் சின்ன பசங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பிடிச்சது என்ன, இந்த படத்தில் வந்து அந்த லகலகலகலக அப்படிங்கிற அந்த டயலாக் ஆகட்டும், மாப்பு வச்சுட்டாண்ட ஆப்பு என்ன குடும்ப சிரவணன் இந்த மாதிரியான டயலாக்லாம் வந்து காலம் கடந்து மக்களால் இன்னுமே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வழக்கமாக யூஸ்வலாக ரஜினிக்குன்னா ஒரு அறிமுக பாடல் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு மாசான பாட்டு தான் இந்த திரைப்படத்தில் வந்த தேவுடா தேவுடா அப்படிங்கிற பாட்டு. அது மட்டும் இல்லாமல் துருக்கியில் போய் ஷூட் பண்ண முதல் பாட்டு அப்படின்னு, தமிழ் சினிமாலே துருக்கியில் போய் ஷூட் பண்ணது இந்த திரைப்படத்தில் வந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற பாட்டு ஆசா போஷ்லே பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் சந்திரமுகி திரைப்படத்துலேருந்து எந்த பாட்டு நம்ம கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ராரா பாட்டு, அந்த ஜோதிகாவுடைய அந்த டான்ஸ், அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. பரதநாட்டியமே தெரியாமல் ஆனால் சூப்பராக வந்து ஆடிருப்பாங்க அந்த பாட்டில். இதில் என்னென்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஆடுவாங்க, அவங்கள சுற்றி ரஜினிகாந்த் வந்து ஜதி சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் காதலை மாட்டியிருந்து அந்த ஜிமிக்கி வந்து கீழே விழுந்துடும். அது மானிட்டரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. திருப்பி மறுபடியும் ரீடேக் எடுக்கணும், அவங்க கஷ்டப்பட்டு ஆடணும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்களாம் ரஜினி, அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஜிமிக்கு எடுத்து மாட்டுற மாதிரி தனியாக ஒரு சீக்வன்ஸ் வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாட்டுற மாதிரி ஒரு மாற்றும் போது அப்போ வந்து ஜதி சொல்லுவோம், தல்லாம் குத்தக்கச்சும் தீன் தக்கச்சும்னு சொல்லிட்டு அது ஒன்று முடிக்கிற மாதிரி

அந்த காட்சியை வந்து அழகாக செய்திருப்பாங்க. ஆரம்பத்தில் ரஜினி அவர்களுக்கு வந்து சந்திரமுகியா ஜோதிகாவை நடிக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆக்சுவலி சிம்ரனை தான் போடுறதா இருந்தாங்களாம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் யோசிச்சாங்களாம், ஆனால் அவர்களுடைய நடிப்பை பார்த்துட்டு அவங்களே அசந்து போயிட்டாங்க. இதுக்கு பொருத்தமானவங்க ஜோதிகா தான் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் ராரா வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்கு.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம்

படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சந்திரமுகி திரைப்படத்தில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா. இன்னொரு ஒரு படத்தில் மல்டிப்புள் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பல கதாபாத்திரமாக மாறக்கூடிய விஷயம். எந்த படம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அன்னியன் திரைப்படம் தான். அப்பாவியான அம்பி, காதல் மன்னன் ரெமோ, அந்நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அன்னியன்னு மூன்று கதாபாத்திரத்திலையுமே தன்னுடைய வித்தியாசமான நடிப்பிலையும் சரி கெட்டப்பிலையும் சரி நம்மளை ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு நடிகர் விக்ரம். டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பல கதாபாத்திரமா மாறக்கூடிய விஷயம். எந்த படம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அன்னியன் திரைப்படம் தான். அப்பாவியான அம்பி, காதல் மன்னன் ரெமோ, அந்நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அன்னியன்னு மூன்று கதாபாத்திரத்திலையுமே தன்னுடைய வித்தியாசமான நடிப்பிலையும் சரி கெட்டப்பிலையும் சரி நம்மளை ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு நடிகர் விக்ரம். டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வந்து ஒரு சூப்பரான ஹிட் திரைப்படம் இது இல்லையா. அதுவும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவர் வந்து அந்த நடிப்பிலையும் சரி அவங்க பேசக்கூடிய வசனத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே அந்த பாணி நம்ம அந்த அப்பியரன்ஸ்லையும் சரி நிறைய வித்தியாசம் வந்து காட்டியிருப்பாங்க. அம்பி நான் குடும்பி, அன்னியன் நான் நீளமான முடி, ரெமோ நான் ஸ்டைலான ஹேர் ஸ்டைல்னு இல்லாமல் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே பிஜிஎம், டைலாக் டெலிவரி, வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே வித்தியாசப்படுத்தி இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும், ஒரு சூப்பரான சீன். நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து விக்ரமை விசாரிக்கிற மாதிரி அதில் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான கதாபாத்திரமா அதாவது அம்பியும் மன்னியனுமா மாறி மாறி அவர் வர்ற மாதிரி அந்த சீன் வந்து பார்க்கும்போது வந்து வேற லெவலாக இருக்கும். நடிப்பில் வந்து ஒரு தெறிக்க விட்டுருப்பார் விக்ரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சுஜாதா அவர்களுடைய வசனம் அப்படின்னு சொல்லலாம். பிரெஞ்சு மொழியில் டப் செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படமும் இந்த அன்னியன் திரைப்படம் தான். இந்த படத்துடைய ஒரு பாடல் காட்சி நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய துலிப் கார்டனில் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஹை பட்ஜெட்டில் ஷூட் பண்ண ஒரு திரைப்படம் 2005 அப்படின்னா இது இந்த அன்னியன் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரமுகிக்கு அடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இந்த அன்னியன் திரைப்படத்துலேருந்து அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

10:25 படமும் பாடலும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஊர் பேரை தலைப்பாக வச்சு படம் எடுத்து ஹிட் கொடுத்த டைரக்டர் பேரரசு, அவர் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானது 2005 தான், அதுவும் திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலமாக தான். ஆரம்பத்தில் அவர் இந்த திரைப்படத்திற்கு கிரிவலம் அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. அவருக்கு ஊர் பேரில் வைக்கணும்னு ஒரு ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கிரிவலம் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தர் பதிவு செஞ்சதுனால சரி வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு ஒரு பாட்டு வந்து கேட்குது, திருப்பாச்சி அருவாவில் தீட்டிக்கிட்டு வாடா வாடன்னு அப்படி இந்த பாட்டு வந்து ரேடியோவில் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த படத்தில் கூட ஹீரோ வந்து அருவா செய்கிற மாதிரி தான் கிராமத்தில் காட்டியிருப்போம். சரி அப்போ ஏன் நம்ம திருப்பாச்சியே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த திருப்பாச்சி அப்படிங்கிற பேர் இந்த திரைப்படத்திற்கு வந்ததாம். விஜய், மல்லிகா, த்ரிஷா இவங்கெல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இந்த படத்துடைய ஹைலைட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த தங்கச்சி ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே அந்த அண்ணன் செய்கிற மாதிரி இருக்கும். தன்னோட தங்கச்சி ஜடை விட இன்னொரு ஒரு பொண்ணுடைய ஜடை ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு தப்பித்தவறி அந்த பொண்ணுக்கு பதில் அவங்க அம்மாவோடைய ஜடையெல்லாம் கட் பண்ணுற மாதிரியான சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த திருப்பாச்சி திரைப்படத்தில். இந்த படத்தில் மொத்தம் 7 பாட்டு உண்டு. அதில் 5 பாட்டு இசையமைப்பாளர் தினாவும், 1 பாட்டு தேவிஸ்ரீ பிரசாதும், 1 பாட்டு மணிஷர்மாவும் இசையமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மணிஷர்மா இசையமைச்ச அந்த பாட்டு தான் நம்ம இப்போ கேட்டு ரசிக்க இருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். உமா ரமணன், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பொங்கல் ரிலீஸுக்கு 2005 சூப்பர் ஹிட் கொடுத்த அந்த திரைப்பாட்டு திருப்பாச்சி திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை இப்போ நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2005 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு வகை ஞாபக மறதியை பற்றி சொன்ன திரைப்படம் தான். கஜினி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், சூர்யா, அசின், நயன்தாராலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வில்லனால் ஷார்ட் டேம் மெமரி லாஸ் பாதிப்புக்கு உள்ளாகிறாரு சூர்யா. தன்னுடைய காதலி இறப்புக்கு காரணமான வில்லனை தேடி எப்படி கண்டுபிடிச்சி பழிவாங்கிறாரு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. ஃப்ளாஷ்பேக் சீனில் அழகான சஞ்சய் ராமசாமியாகவும், நிகழ்காலத்தில் முட்டை தலையோட ஷார்ட் டேம் மெமரி லாஸ் பேஷண்ட்டாகவும் வித்தியாசமான நடிப்பை இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ஷார்ட் டேம் மெமரி லாஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. தான் சந்திக்கிற ஒவ்வொரு நபரையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டன்ட் கேமரா மூலம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. அந்த ஃபோட்டோவில் அவங்க யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லனை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபைண்ட் ஹிம், கில் ஹிம் அப்படின்னு உடம்புல பச்சை குத்தி வச்சுக்கிறதுன்னு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாரு சூர்யா அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணின விஷயம் என்ன அப்படின்னா, அசின் கல்பனாவாக நடிச்சிருப்பாங்கல்ல, கல்பனா ஒரு தடவையாவது மனோகர் தான் சஞ்சய் ராமசாமின்னு தெரிஞ்சிருக்கலாம் கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே தோணிருக்கும், நான் உட்பட. இப்போது அந்த கஜினி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் நம்ம காற்றலில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 2005 இந்த வருஷம் நிறைய புதுமுகங்களை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தி இருக்குது. நம்ம நயன்தாராவை சொல்லலாம், அதுக்கப்புறம் பேரரசு டைரக்டர் சொல்லலாம், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அப்படி 2005 இசையமைப்பாளராக நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு விஜய் ஆண்டனி. எந்த திரைப்படத்தின் மூலமா? சுக்ரன் திரைப்படத்தின் மூலமா தான். இந்த படத்தில் நடிகர் விஜயுடைய அப்பா எச் ஏ சந்திரசேகர் தான் இயக்கியிருப்பாங்க. நடிகர் விஜய் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல்லையும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி இந்த திரைப்படத்தின் மூலமாக இசையமைச்சது மட்டும் இல்லாமல் சில பாடல்களுக்கும் வரிகளும் எழுதியிருக்கிறாங்க. சப்போஸ் உன்னை காதலிச்சா

அந்த பாட்டாகட்டும், உன் பார்வையோ தீயாகுது அந்த பாட்டு, அப்புறம் முச்சு முதல் காதல் வரை இந்த பாட்டு எல்லாமே இவர் தான், விஜய் ஆண்டனி தான் லிரிக்ஸும் எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் ஆண்டனி இசையமைச்சு அவரே வரிகள் எழுதின பாட்டு சுக்ரன் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

2005 வெளியான படங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியில. மழையை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? மழையை ரசிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? என்னடா மழை மழைன்னு சொல்ற, நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, 2005 மழை திரைப்படம் வந்துச்சு இல்லையா, நடிகர் ரவி மோகன் ஸ்ரேயா அவங்க நடிப்பில். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2004 வெளியான தெலுங்குல ரிலீஸ் ஆன வருஷம் திரைப்படத்துடைய ஒரு ரீமேக். பேருக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய மலை காட்சிகள் உண்டு. அந்த மலை காட்சிகளுக்காகவே, அந்த ரெயின் எஃபெக்ட்காகவே நிறைய பைப்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டிலிருந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்களாம். இப்போ இந்த மலை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான மலை பாடல் தான் காற்றலையில் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே நினைஞ்சிட்டே என்ஜாய் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. படமும் பாடலும் 2005 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் அந்த திரைப்படங்கள் பெற்ற பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நிறைவான திரைப்படம் எது அப்படின்னா சண்டைக்கோழி திரைப்படம். நம்ம விஷால் மீரா ஜாஸ்மின் நடித்த ஒரு திரைப்படம், லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹிட் திரைப்படம். இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மீரா ஜாஸ்மினை தான் சொல்லணும். ஏன்னா துரு துருன்னு ஒரு ஜாலியான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. டுட்டோரியல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு இதே மாதிரியான சம்பவம் நம்ம லைஃபோடையும் நடந்திருக்கும் இல்லையா? காலேஜை கட்டடிச்சுட்டு தியேட்டருக்கு போனது அதே மாதிரி தான். நம்ம ஹீரோயினும் காலேஜை கட்டடிச்சுட்டு தியேட்டருக்கு போக அங்கே தியேட்டரில் அவங்க அண்ணன் அந்த சீன்ஸ்லாம் பார்க்க வீட்டில் வந்து போட்டு கொடுக்க சத்தியமாக அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்ற இப்படி வந்து ரொம்ப கலகலப்பாக அந்த சூப்பரான திரைப்படம் தான் சண்டைக்கோழி திரைப்படம். இப்போது அந்த சண்டைக்கோழி திரைப்படத்துலேருந்து தாவணி போட்டு தீபாவளி, அதாவது ஒரு பெண்ணை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் மீரா ஜாஸ்மின் வந்து சொல்கிறதுக்கு தீபாவளியாக நல்ல பட்டாசாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி யுகபாரதி இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்குது நிறைவு பாடலாக படமும் பாடலும் நிகழ்ச்சியில். பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேர்களை இனி நமது ஒலிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 7 திரை இசை, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் இலக்கியமும் மழைநீர் சேகரிப்பும், 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் க சந்திரசேகர் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிஃபா வான்மதி அவர்கள். 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:00 வணக்கம் பரணி. 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையறிவி. காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது, வார்த்தைகளா செயலா. 10:02 மனம் விரும்புதே முற்பகல் மணி, 11:02 மணித்திருநார் நிகழ்ச்சியில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, 11:30 ஸ்டாம்ப்டு சீசன் 7 தொடர்ந்து திரையிசை, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பெண், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றிய தகவல்கள். ஒன்றுபத்திற்கு நலம் தானா நிகழ்ச்சியில் வீட்டு சாப்பாட்டின் அவசியம், 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம், ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். ஏழு நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்துவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:05 இளம் காற்று, 9:15 திரைசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள். 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

தெளிவான இலக்கும் நம்பிக்கையும் அவசியம். தேவையற்ற சந்தேகங்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நிறமாறு மணி 22 நிமிடம் இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உலக இன்பங்கள் தற்காலிகமானவை, ஆன்மீக சிந்தனையும் நல்ல ஒழுக்கமுமே நிரந்தர அமைதியை தரும்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்வோம். நமது செயல்களே நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில்

0: கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில்

0: பெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிறமாறு மணி 10 நிமிடம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாமாலைகள் கொண்டு படைத்தவனை போற்றும் நேரம் இது. 6:40 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. உங்களில் ஒருவன் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும்.

கருத்து சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ சாதகமாக இல்லாவிட்டாலும் அல்லாவிற்காக சாட்சி கூறுபவர்களாக இருங்கள்.

எவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு அது போன்ற 10 மடங்கு நற்கூலி உண்டு. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-18-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம இப்போ கேட்க போகிறோம் திரையிசை.

செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு தேவாவின் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பிரியம் திரைப்படத்திற்காக வைரமுத்தின் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில கோபால் ராவ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டிருக்கீங்க.

0: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் வேலூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: தொடரும் நேரம் 7:10 ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள்.
2: வங்கிகள் மூலம் நிதி உதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
3: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாம அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசா எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கு முதன்மையான இடம் நாங்க கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரலாம். அவங்கள வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
2: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
4: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபா அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரிமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 436 மட்டுமே பிரிமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம்

0: ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
1: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபா பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து, வருஷத்துக்கே 436 ரூபா மட்டும் தான் பிடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழின் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான

வளர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை

35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்றுமுன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது.
புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டம்

0: பதக்கத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்மையாளர் மணி 25 நிமிடம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
2: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரியுமா? வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்கள், அதாவது ஐடிஐ இருக்கு இல்லையா, அதில் இந்த நடப்பாண்டில் மாணவர்கள் வந்து நேரடி சேர்க்கை 15/6/2026 முதல் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு அரசு தொழில் பயிற்சி நிலையங்களான பேட்டை, ராதாபுரம் மற்றும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள திசையன் விலை அரசு தொழில் பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் இதுவரைக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட இடங்கள் தவிர்த்து காலியாக இருக்கக்கூடிய தொழிற்பிரிவுகளில் நேரடி சேர்க்கை வந்து 15/6/2026 முதல் வந்து நடைபெற்று வருகிறதா. இந்த ஐடிஐக்களில் சேர்றதுக்கு விரும்புகிறவங்க உரிய அசல் கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், அதுக்கப்புறமா மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேரில் போய் பார்த்து நேரடியாகவே வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சியில் 1 இயர் அப்படின்னா அதுக்கு 185 ரூபா ஃபீஸும், 2 இயர்ஸ் அப்படின்னா 195 ரூபா ஃபீஸும் நேரடியாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையங்களில் பயிற்சி பெறக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் விலையில்லாத மிதிவண்டி, கட்டணம் இல்லாத பேருந்து சேவை சலுகை, ரயில் பயண கட்டண சலுகை, மாதாந்திர கல்வி உதவித்தொகையாக 750 ரூபாய் வருகைக்கு ஏற்ப நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 செட்டு யூனிஃபார்மு தையல் குழியோடு கொடுத்துருவாங்களாம். ஒரு செட்டு ஷூ சாக்ஸ் கொடுத்துருவாங்க. பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள் மற்றும் பயிற்சியாளர் அடையாள அட்டை, இது எல்லாத்து கூட. ஆறாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு முடி அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பெறும் ஆண் பெண் இரு பயிற்சியாளர்களுக்குமே தமிழ் புதவன் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதந்தோறும் கூடுதலாக 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை 8ஆம் வகுப்பு, அதுக்கப்புறமா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி இருக்கக்கூடிய +1, +2 அப்புறமா டிகிரி இது முடித்து அதில் இல்லைன்னா இடை நின்ற மாணவ மாணவர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த இடங்களில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள திசையன் விலை அரசு தொழிற்பயிற்சி நிலைய நேரடி சேர்க்கை வந்து தற்காலிகமாக இடையன்குடி பஞ்சாயத்து அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு ஐடிஐ அலுவலகத்தில் வந்து நடைபெற்று வருகிறதா. இது குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 0462-234-2005 இந்த எண்ணில், அப்படி இல்லை அப்படின்னா 9499-55791 இந்த நம்பரில், இல்லை அப்படின்னா 94-99-055-612 இந்த நம்பரில், அப்படி இல்லைன்னா 94-99-55-642 இந்த நம்பரில், அப்படியும் இல்லை அப்படின்னா 0462-23-42-432 இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேலும் தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 0462-23-42-005 94-62-23-42-43-2 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் தகவல்களை பெறலாம்.

அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரே கட்டமாக பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற இருக்குது. ஸோ கட்டாயமாக அதை பயன்படுத்தி உங்களோட செல்ல குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கட்டாயமாக கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க, ஓகேங்களா? எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இது வரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வீடு முதல் விண்வெளி வரைக்கும் அறிவியலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம். மனிதர்களாகிய நாமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் 1 வீடு, 2 சாப்பாடு, 3 காற்று இல்லையா. இந்த 3 முதல் 2 விஷயங்களும் இல்லை அப்படின்னா கூட நம்மளால் கொஞ்சம் ஏதோ சமாளிச்சிக்க முடியும். ஆனால் நல்ல தரமான காற்று இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நிறைய மரங்கள் நடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சுற்றி காற்று மண்டலம் இருந்தாலும் கூட உயிர்கள் வாழ்வதற்கு ஆக்சிஜன் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. மனிதர்களாகிய நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மரங்கள் பகல் நேரங்களில் ஒளி சேர்க்கை நடைபெறும் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது.

அதே சமயத்தில் இரவு நேரங்களில் ஒளிச்சேர்க்கை இல்லாததால் மனிதர்களாகிய நம்ம மாதிரியே அதை ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுது. அதனால தான் இரவு நேரங்களில் மரத்துக்கடியில் படுத்து தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்காக தான். இப்போது நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது இல்லையா, அதில் ஒன்று தான் இந்த கருப்பு ஆக்சிஜன் கண்டுபிடிப்பு. அது என்னடா கருப்பு ஆக்சிஜன் அப்படி தானே கேட்குறீங்க, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி. ஸ்டேட்யூன் பண்ணுங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளுக்கு தேவாவின் இசையில அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம் இல்லையா? அது என்ன தம்பி கருப்பு ஆக்சிஜன் என்னமோ சொன்னியே, மேலே சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, கண்டுபிடிப்புகளினுடைய தாய் அது யார் தெரியுமாங்க? தேவை தான். தேவை மட்டும்தான் கண்டுபிடிப்புகளினுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படியில் ஏறுறதுக்கு கஷ்டப்பட்ட ஒருத்தன் தான் லிஃப்ட்டு பற்றியும் எஸ்கலேட்டர் பற்றியும் கட்டாயமாக யோசிச்சிருப்பான் இல்லையா? ஆனால் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளில் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய சில விஷயங்களும் கூட நடக்கும். அறிவியல் உலகத்தில் இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். அப்படி சமீபத்தில் அறிவியல் உலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த டார்க் ஆக்சிஜன் அல்லது கருப்பு ஆக்சிஜன். அது என்ன டார்க் ஆக்சிஜன் அப்படின்னா, பொதுவாக இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுது அப்படி தானே படிச்சிருப்போம். இப்போ சூரிய ஒளியே இல்லாத ஒரு இடத்துல, அதுவும் கடலுக்கு அடியில் 13,000 feet ஆழத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்கிறத விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து டார்க் ஆக்சிஜன் அல்லது கருப்பு ஆக்சிஜன் அப்படின்னு அவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. என்னது, பாறைகள் ஆக்சிஜனை வெளியிடுதா அப்படின்ற யோசனையே இல்லைனா இந்த கேள்வியே நமக்கு வந்து வியப்பை தருது இல்லையா? ஆமாம், இந்த உலகம் வந்து ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்தது தான் அப்படின்றதுல இந்த கண்டுபிடிப்பு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கு இல்லையா? எஸ், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து. அதே தான் நீங்கள் நினச்ச அதே பாடல் தான் வந்துட்டே இருக்கு. நா முத்துக்குமார் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் ரஞ்சித் மற்றும் ரோஷினி பாடி அந்த க்யூட்டான பாடல் கேட்டுருசிங்க.

ஓகே, 7:46 நிமிடமாயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காஞ்சனா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ டார்க் ஆக்சிஜன், அதை பற்றி பார்த்துடலாமா? டார்க் ஆக்சிஜன் அப்படின்றது வந்து சூரிய ஒளியே இல்லாத கடலினுடைய மிக ஆழமான பகுதியில் முற்றிலும் இயற்கையான வேதிவினைகளால் உருவாகக்கூடிய ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் பாதிக்கும் மேலே கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறமா பாசிகள் இருக்கும் இல்லையா, இதனுடைய ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து உருவாகுது அப்படின்னு இந்த அறிவியல் உலகம் வந்து இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக சூரிய ஒளி சற்றும் ஊடுருவ முடியாத ஒரு ஆழ்கடல் பகுதியில் இந்த ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விசித்திரமான நிகழ்வு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பசிபிக் பெருங்கடலில் மெக்சிகோவிற்கும் ஹவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிளாரியன் கிளிப்பர்டன் மண்டலம் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000 மீட்டர் அடி ஆழத்தில் இது வந்து கண்டறியப்பட்டிருக்கு தான். ஸ்காட்டிஸ் கடல்சார் அறிவியல் சங்கத்தை சேர்ந்த பேராசிரியர் ஆண்ட்ரூ ஸ்வீட்மேன் அவருடைய தலைமையிலான சர்வதேச ஆய்வுக்குழுவினர் வந்து நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து இதை வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சமிட்டு காட்டியிருக்காங்களாம். ஓகே, இப்போ என்ன பாடல் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கங்க. அஃப்கோர்ஸுங்க, எஸ் தமன் இசையில் விவேகாவின் வரிகளுக்கு சுசித் சுரேசன் மற்றும் தர்ஷனா டிகே பாடி அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கிட்டுறசிங்க

அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆக்சிஜன் எப்படி உருவாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. தெரியுமா, ஆழ்கடலினுடைய தரைப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் நிலக்கரி துண்டுகள் மாதிரி வடிவத்தில் ஒரு பல்லு உலோக முடிச்சுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாது பொருட்கள் வந்து நிறைஞ்சிருக்குதான். இந்த முடிச்சுகளில் மேங்கனீஸு, இரும்பு, நிக்கல், கோபால்ட், அதுக்கப்புறமா லித்தியம் மாதிரியான உலோகங்கள் வந்து அதில் நிறைய இருக்குதான். இந்த உலோக படிமங்கள் வந்து தங்களுக்கு உள்ளார கிட்டத்தட்ட ஒரு 0.95 வோல்ட் வரைக்கும் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜியோ பேட்டரிகளாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்சாரம் கடல் நீரை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்கக்கூடிய மின்னார் பகுப்பு வினையை தூண்டி ஆக்சிஜன் வந்து வெளியேறுகிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடலுக்கு அடியில் சூரிய ஒளியே புக முடியாத இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000 மீட்டர் ஆழத்தில் உருவாகக்கூடிய இந்த டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆக்சிஜனுடைய கண்டுபிடிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, பூமியில் ஆக்சிஜன் அப்படின்றது வந்து உயிரினங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்ற விதியை இந்த கண்டுபிடிப்பு வந்து மாற்றி இருக்குது. கடலினுடைய அடிப்பகுதியில் வாழக்கூடிய கடற்பஞ்சுகள், புழுக்கள், அதுக்கப்புறமா பல விசித்திரமான ஆழ்கடல் உயிரினங்கள் வந்து சுவாசிப்பதற்கு இந்த டார்க் ஆக்சிஜன் வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் இடையே தோற்றம் குறித்த அந்த ஆய்வை இது இன்னும் ஆழமாக போய் ஆராய்வதற்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் வேற்று கிரகங்களான சனி கிரகம், அதுக்கப்புறமா வியாழன் மாதிரியான கிரகங்களில் இருக்கக்கூடிய பனிமூடிய நிலவுகளின் அடியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே மாதிரி ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதனால் ஆக்சிஜன் இருக்கிறதால அங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா.

அப்படின்ற கோணத்தில் ஆய்வாளர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் வேற்று கிரகங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வர போகிறோம் அப்படின்றது சாத்தியம்தான் போல இருக்கு இல்லையா. அதோட இந்த உலகம் ஆச்சரியமும் அதிசயங்களும் நிறைந்தது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா. ஆல் ரைட், அறிவியல் நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்காக ஆதி நாராயணா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கபிலன் வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையில் சிலம்பரசன் மற்றும் ரோஷினி பாடிய பாடல் கேட்டுருச்சிங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் ஐ

0: ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்.
2: ஊரும் உறவும் நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். தொடக்கமாக பக்தி பாடல்.

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் க சந்திரசேகர் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Chou Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and three women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
1: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
3: நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் June 27 வந்து நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் June 27 வந்து உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது? இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதில் வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்தபடியாக 2 வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்மந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்மந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இந்த 2 நோயும் வந்து மூளையும் தசையும் சம்மந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு வடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு வடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெலி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெலி முதுகே வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது.

0: இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதி ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போதோ நமக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து அது உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த

0: இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளி முதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்ஸியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூண் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமா, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும்போதே இந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாக பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும், இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெளி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது, சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுறது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 degreeக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம், 20-40 போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம், 40 degreeக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது அந்த ஸ்கோலியோட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கி
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து இந்த சிவியாரிட்டி

0: அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த ஜீரோலேருந்து 20 டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழிறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிவியாரிட்டிக்கை பொறுத்து தான். இந்த 0-20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20-40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால் மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்க இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0-20 டிகிரியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமாக. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு கார்ப்ஸ் ஆங்கிள் வந்து 0-20, 20-40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0-20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20-40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: நேர்களது வரை செய்திச் சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.

நேரம் 9:30. கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.

ஏஆர் மெகா ஹெட்ஸில் இது இலக்கிய சாரல். தமிழ் இலக்கியங்களில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை பற்றிய சிந்தனைகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மிக ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற வள்ளுவத்தினுடைய கோட்பாட்டிற்கு இணங்க பழந்தமிழர்கள் மழைநீரை சேமித்ததையும் அதை பாதுகாப்பதையும் தங்களினுடைய முதன்மை கடமையாக கருதினார்களாம். திருவள்ளுவர் வான் சிறப்பு அப்படின்ற ஒரு தனி அதிகாரத்தின் மூலமா மழையினுடைய பெருமையை கூறுறார். உலக உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மழைநீரை சேமித்து பாதுகாப்பது மனிதனினுடைய தலையாய கடமை அப்படின்றத மறைமுகமாக அவர் உணர்த்துறாரு. இப்படி மழைநீரினுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய வகையில இலக்கிய பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இல்லாத நேரங்களில் மட்டும்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய அருமை நமக்கு உணர்த்தப்படும். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இது நாசநசான்னு எப்பவும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனிதர்களாகிய நம்முடைய மனநிலை அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மழை நீரினுடைய அவசியம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சங்ககால மக்கள் மழையை தெய்வமாக போற்றியதோட பெய்யும் ஒரு துளி நீரை கூட வீணாக்காமல் சேமிக்க பல்வேறு நீர்நிலைகளை வந்து அவங்க உருவாக்கினாங்களாம். நிலநிலை மருங்கின் நீர்நிலை பெருக்கத்தட்டோர் அம்மை இவன் தட்டாரே அப்படின்னு புறநான் ஒரு பாடல் சொல்லுது. அதாவது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை கூறும் குடப்புலிமியனார், நிலம் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளை மழைநீரை தேக்கி பெரிய நீர்நிலைகளை உருவாக்குபவர்களே இந்த உலகத்துல அழியாத புகழை பெறுவர். நீர்நிலைகளை பெருக்காத மன்னன் தன் புகழையும் பெருமையும் இழந்து போவான் அப்படின்னு மழைநீர் சேகரிப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்துறாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

அகநானூரில் மணிமிடை பவளம் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குறிஞ்சி திணை பாடல், தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடி செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எண்ணி தலைவி தன்னுடைய தோழிக்கிட்ட தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துவதாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது, எரிதிரை திவளை தூவும் சிறு கோட்டும் பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனலே அப்படின்னு. அதாவது, யானையினுடைய தந்தத்தையே பிடுங்கக்கூடிய யாழி வாழக்கூடிய ஆபத்தான வழியில தலைவன் துணையின்றி தனியாக தன்னுடைய கையில வேலாயுதத்துடன் வருவதை கண்டு தலைவி கவலை கொள்கிறாள். தன்னுடைய வருத்தத்தை தோழியிடம் கூறி புலம்புறா. அது ஒரு பக்கம் இருந்தாலும், நள்ளிரவில் மலையில் குளம் காக்கும் காவலனை போல தன் மகளை காக்க அன்னை தூக்கத்தை இழந்து காவல் காக்கின்றாள் அப்படின்னு பிரிவு துயர் உணர்த்தக்கூடிய இந்த பாடல் இது. அப்படின்னாலும் கூட, அந்த காலத்துல மழை பெய்யக்கூடிய நேரத்துல குளமுடைந்து தண்ணீர் வீணாவதை தடுப்பதற்காக காவலுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படின்றத இந்த பாடலின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமா மழை நீரினுடைய அவசியத்தை நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்றத அறிய முடியுது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz. பட்டினப்பாளையில கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படின்ற புலவர் காவிரி பூம்பட்டினத்தின் துறைமுக சிறப்பை கூறும்போது, வான்முகந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடற்பரப்பவும் அப்படின்னு பாடுறாரு. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது. மலைகளில் பொழிந்த அந்த மழை நீர் ஆறாக மாறி மீண்டும் கடலில் போய் கலக்கின்றது. இன்று நாம பள்ளிகளில் படிக்கக்கூடிய நீரியல் சுழற்சி அப்படின்ற அறிவியல் உண்மையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பழந்தமிழர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தனர் அப்படின்றது இந்த பாடல் காட்டுகிறது இல்லையா. மழை நீர் அப்படின்றது வானத்திலிருந்து பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தூய்மையான நீர். அந்த நீர் மலைகளிலும் நிலங்களிலும் விழுந்து ஆறுகளாக ஓடி வீணாக கடலில் போய் கலப்பதற்கு முன்பாக அதை மனிதர்கள் தடுத்து சேமிக்க வேண்டும் அப்படின்ற மறைமுக பொருள் இதில் அடங்கி இருக்குது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தமிழர்கள் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களை அதனுடைய அளவு பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பலவார பிரித்து இலக்கியங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அகழி அப்படின்னா கோட்டை காவலுக்காக வெட்டப்பட்ட ஒரு சிறிய அரண் பகுதி. அருவினா மலை உச்சி பாறையிலிருந்து கொட்டக்கூடிய நீர் அருவி அப்படின்னும், கடலோர பகுதிகளில் தோண்டப்படக்கூடிய கிணறு ஆழி கிணறு அப்படின்னும், குளிப்பதற்கென்றே கட்டப்பட்ட நீர்நிலையை இளஞ்சி அப்படின்னும், மணல் பாங்கான இடத்துல சுடுமண் வளையமிட்டு தோண்டப்படக்கூடிய கிணற்ற உரை கிணறு அப்படின்னும், மக்கள் குடிக்க பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைய, அதாவது மழைநீரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைய ஊருணி அப்படின்னும், வேளாண்மை பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய நீர்நிலைய ஏரி அப்படின்னும், குளத்தை விட சற்றே பெரிய ஒரு நீர்நிலைய கம்மாய் அப்படின்னும், அகலமும் ஆழமும் இருக்கக்கூடிய கிணற கேணி அப்படின்னும் சங்க காலத்தில் நீர்நிலைகளை குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலைகளை உருவாக்குவது ஒரு மிகப்பெரிய அறமாக கருதப்பட்டது அந்த காலத்தில். சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நீதி நூல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டிய நற்பண்புகளில் ஒன்றாக நீர்நிலை உருவாக்குவதை வந்து சொல்லுது. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து அப்படின்னு, மழை நீரை சேமிக்க குளம் வெட்டுதல், கரைகளை உயர்த்தி மரங்களை நடுதல், நீர் வரும் வழிகளை சீரமைத்தல் ஆகியவை ஒரு சமுதாயத்தினுடைய மிக முக்கிய கடமையாகும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 10 மணி. கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது சுகமான ராகங்கள்.

0: நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் மனைவி சந்திரசேகர் அவங்களோட தொகுப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சின்ன வயசில் இந்த தொகுப்புகளையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் பண்ணின ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. என்ன தெரியுமா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. வெள்ளையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு, கப்பிலுங்கவா, இதில் ஒரு படம் வர அப்படின்னு சொன்னாங்க. என்னை கூப்பிட்டு அழகாக ஒரு ஓவியம் வரைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பெருமையாக போய் அப்படியே ஒரு அழகாக ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். முடியெல்லாம் வைக்க முடியலை, அப்படியே ஒரு மாதிரி மொட்டை மண்டையாக வரைஞ்சி வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து என்னை வந்து ஒரு திருஷ்டி பொம்மை வரைகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் அந்த பொம்மையை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை போய் வந்து பார்த்துட்டு வருவேன். ஏன்னா நான் வரைஞ்சது இல்லையா. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு அதன் மேலே ஒரு விதமான காதலும் ஈர்ப்பும் ஏற்படும் இல்லையா. அதே மாதிரி தான் நேயர்களோட தொகுப்பு அப்படிங்கிற அவங்க அதை எவ்வளோ காதலிச்சு எவ்வளோ அன்போடு அதை வந்து எழுதியிருப்பாங்க, ரசித்து எழுதியிருப்பாங்க அப்படின்றத நாம் பேசுகிறத விடவும் அவங்கக்கிட்டேயே கேட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா. நாம் நம்முடைய சந்திரசேகர் சார்கிட்ட பேசிட்டு நிகழ்ச்சிக்குள்ளார கடந்து போவோமா. வணக்கம் சந்திரசேகர் சார்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். சொல்லுங்கள், இன்றைக்கு நம்முடைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட தொகுப்பு தான் வளமுறை காத்திருக்கிறது, எப்படி உணர்றீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, அதாவது திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம்.
0: அப்படியா, நீங்களும் அப்படியே அல்வா மாதிரி பாடல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன மாதிரியான பாடல்களை இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க?
1: மனதை மென்மையாக்கும், மென்மையாக வருடும் இனிய இரவு நேரத்தில் காதலின் பல்வேறு உணர்வுகளை இசையாக செதுக்கி வரும் சுகமான ராகங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல இசையாக உணரப்படும் ஒரு அழகிய மொழி காதல். அந்த உணர்வுகளை பாடலாக தொகுத்து நெல்லை பண்பலுக்கு இன்று சுகமான ராகங்களை தந்துள்ளேன். காதலின் இந்த தலைப்பில் வைத்து,
0: அதாவது குணா படத்துல சொல்லுவார்ல, நான் உன்னை எழுதுதான் சொன்னேன், நீ பாட்டாவே பாடிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தான் கேட்டேன். நீங்க கவிதையாவே சொல்லிட்டீங்க. ஓகே, நம்மளோட தொகுப்புக்குள்ள போயிடலாமா? அவங்கள்ட்ட பேசுனது மகிழ்ச்சி, தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியா. ஓகேங்களா,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, உங்கள்ட்ட பேசுனது மகிழ்ச்சி. ஆல் ரைட், ரொம்ப அழகாக வந்து நமக்காக வாசிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிண்ட் பண்ணியெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு பக்கமாக அந்த முன்னுரைக்கு மட்டுமே ஒரு பக்கத்து வந்து செலவிட்டுருக்கிறாங்க. சுகமான ராகங்கள், ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, நெல்லை பண்பலை. வணக்கம் திரு மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள், அறிவிப்பாளர்கள் அவர்கள், நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பெயர் மனைவி க சந்திரசேகரன், ஓர் திருப்பூர். நான் திருப்பூர் தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். வானொலி கேட்பது, புத்தகம் படிப்பது, இது என்னுடைய பொழுதுபோக்கு. ஆகையால் நெல்லை பண்பலைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு எனக்கு பிடித்த பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன். ஒளிபரப்பு நாளை எதிர்பார்த்து இருக்கிறேன் சார். சந்திரசேகர் சார், இன்னைக்கு தான் உங்கள் கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறப்போகுது. ஆமாம், அதையும் ஒரு முன்குறிப்பு எழுதியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் சாயங்காலம் 5 மணிக்கு ஒளிபரப்பானது, அப்போது முதல் இது வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன், ஆசை இப்போது எனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. வாவ், உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. உங்களுடைய தொகுப்பை வழங்குறதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக பெற்ற மகனை விற்ற அன்னை இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள், காதலுக்கு உறக்கம் இல்லை, உறக்கம் வராது, காதலித்தால் நிச்சயம் உறக்கம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம், தென்றல் உறங்கினாலும் சூரியன் உறங்கினாலும் காதலுக்கு உறக்கமே வராது. ஒன்று கலந்திட்ட இந்த நெஞ்சத்தில்

உறக்கத்தை கலைத்து இனிமை கூட்டுவது காதல் அப்படின்னு காதல் பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க நம்முடைய சந்திரசேகர் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், காதல் கடிதம் எழுதி எழுதி பேப்பர் தீர்ந்து விட்டது, பேனாவின் மையோ தீர்ந்து விட்டது. இதனால் காதல் கடிதம் எழுத மேகமெல்லாம் காகிதமாகவும் வானத்தின் கலர் நீல வண்ணத்தை பேனா மையான இந்த பாடலை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

விடியலில் வீட்டு முற்றத்தில் இட்ட கோலம் அந்தியில் ஆதவன் சாயும் வரை அழியவே இல்லை. ஏன் என்றால், அவள் விரல் பட்ட மயக்கத்தில் இருந்து தப்பித்து விடுமா என்ன அந்த கோலப்பொடி. அந்த மாதிரி இருந்தது நம்ம கேட்ட பாடல். எஸ் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சுகமான ராகங்கள் நேரில். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் மனைவி சந்திரசேகர் அவர்களோட தொகுப்பில் தான் நாம் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், காதல் வந்து விட்டால் எல்லாம் அதிசயமாக பெரிதாக தெரியும். பஞ்சு மிட்டாய் கூட 500,000, சின்ன தகரம் கூட தங்கமாம். அவள் முகத்தில் உள்ள பருக்கள் கூட பவளமாய் தெரியும். காதல் வந்தால் எதற்கும் இல்லாத சக்தி இந்த காதலுக்கு உண்டு.

சரி என்றும் தவறென்றும் எடுத்து கூற முடியாத நடுவுநிலை நாயகன் காதல். நேரம் 10:19 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இருந்து சுகமான ராகங்கள். காதல் வந்தால் பேதையும் கூட வீரனாகி விடுவான், வீரனும் கூட கோழையாகி விடுவான். ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் காதல். இப்படிப்பட்ட காதல் மலர்கூட்டம் ஒன்று வீதி வழி ஒன்று செல்வது என்று யாரோ சொன்னார்களாம். ஆம், வருவது தெய்வ மகன்.

வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வட்ட கண்கள் சுழந்தாடிட வாராய் எந்தன் விருந்தான் ஆடை கொஞ்சம் அசை

வசந்தா வட்ட கண்கள் சுழந்தாரிடம் வா.

எல்லோரும் விடிய விடிய படித்துவிட்டு டியூஷன் சென்று சிறப்பு வகுப்பு என படித்து தேர்வு எழுதி காத்திருப்பார்கள். தேர்வில் வெற்றி பெறுவோமா என இவன் காதல் என்னும் பாடம் படித்து காத்திருக்கும் மாணவன். காதலர் தினத்தில் காதல் எனும் தேர்வு எழுதி இந்த பாடலை கேட்போமா அப்படின்னு அவரே கேட்டிருக்கிறார். எஸ், கேட்கலாமே.

கூடலும் கூடலும் காதலில் எழுதப்படாத விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ் சந்திரசேகர் சார் அடுத்த பாடலுக்காக எழுதியிருக்கக்கூடிய அந்த முதல் வரியை படிக்கும்போது எனக்கு இப்படி தோன்றுச்சு, ஒருவேளை நிஜமாகவே இப்படி ஒரு ரெண்டு கேரக்டர் இருந்து எதிரும் புதிரும்மா அவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த முதல் வரிக்கு அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த முதல் வரி என்ன அதானே கேட்குறீங்க. அவள் படிக்கும் புத்தகத்தின் எழுத்துக்களாய் பிறக்க ஆசை அப்படின்னு போன, எனக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னால் எப்படி இருக்கும், அவ்வளோ ரசித்து எழுதியிருக்கார் இவர். அவள் படிக்கும் புத்தகத்தின் எழுத்துக்களாய் பிறக்க ஆசை, அப்போதாவது அவள் பார்வை என் மீது பட்டு அவளின் உதடுகள் என்னை உச்சரிக்குமே என்று மனதை தொலைத்த இடத்தில்தானே தேட வேண்டும்.

0: என்பதால் மறுபடி உன்னை தேடி வந்தேன். எட்டி விலகும்போது கண்கள் குளமாகும், அருகில் வரும்பொழுது தேகம் புதிதாகும். உலகம் முழுவதும் அவள்தான். அவள் வருகைக்காக காத்திருக்கும் பொழுது கால்கள் கூட வலியறிவதில்லை.
1: ராஜா.

12:34 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை. 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்லேருந்து சுகமான ராகங்கள் நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் மனவை சந்திரசேகர் அவர்களோட தொகுப்பில் தான் நம்ம வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். காதல் கணிரசம் சொட்ட சொட்ட கவிதைகளையும் எழுதி நமக்காக இனிய காதல் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க சந்திரசேகர் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், நீ வானவில்லாயிரு நான் அதில் இருக்கும் 7 நிறமாய் மாறியிருப்பேன் என்றும், இணை பிரியாமல் காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல என் மனமும் நமம் படிக்க கூட முடியல சந்தோஷத்தில் அவ்வளோ லாக்கெல்லாம் வளருது அப்படி. நீ வானவில்லாயிரு நான் அதில் இருக்கும் 7 நிறமாய் இருப்பேன் என்றும், இணை பிரியாமல் காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்கள் போல என் மனமும் நடனம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருது துல்லாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-2498-64-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் உங்களுக்காக agncn1@gmail.com. நேரம் 10:40. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ

மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இருந்து சுகமான ராகங்கள். நேரிலே இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் க சந்திரசேகர் அவர்களோட தொகுப்பில் தான் நாம் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், காதல் இல்லை என்றால் பூமி இல்லை, ஒவ்வொரு பொருள் மீதும் ஆசைப்படுவதும் காதல்தான், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் காதல், நிலவுக்கு புன்னகை தந்தது காதல், உலகுக்கு பூக்கள் தந்தது காதல், ஒரு பனித்துளி தந்தால் பார்க்கடல் செய்திடும் காதல். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் காதலை பற்றி. வருவது ஒன்ஸ் மோர்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: காதலிக்க நேரமில்லை என்று யார் சொன்னது? காதலன் காதலி காதலே நிம்மதி என்று காதல் ஜோதியாய் காலமெல்லாம் காதல் கோட்டை கட்டி காதலுக்கு மரியாதை கொடுத்து ஆனந்த பூங்காற்றாய் காதலர் தினத்தை கொண்டாடுவோரின் காதல் காதல் என்று பூச்சூடவா என்ற படத்திலிருந்து ஜோரான பாடல் கேட்போம்.

நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைவு பாடல். உலகில் உள்ள எல்லா நதிகளும் சிரித்து கொண்டே ஓடுகிறது, யமுனை மட்டும் அழுது கொண்டே ஓடுகிறது. ஏனெனில் அங்கு காதலின் சின்னம் தாஜ்மஹால் இருக்கிறது. இப்படி காதல் பல சரித்திரம் படைத்திருக்கிறது. லைலா மஜ்னு, அம்பிகாவதி, அமராவதி என நாம் படித்து இருப்போம், திரைப்படத்தில் பார்த்து இருப்போம். இப்போது காதல் சரித்திரத்தை கேட்போம்.

நேரலை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பூர் அம்மாபாளையம் க சந்திரசேகர் அவர்களோட தொகுப்பில் தான் நாம் வந்து கேட்டு ரசித்தோம். சந்திரசேகர் சார், ரொம்ப அழகான தொகுப்பை எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய தொகுப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய இந்த அருமையான தொகுப்பிற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம்.

நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிஃபா வான்மதி அவர்கள். 7 மணிக்கு சூழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 வணக்கம் பரணி, 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையறிவி, காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது, வார்த்தைகளா செயலா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 தொடர்ந்து திரை இசை, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த முன் உதாரணமாக இருக்கும் பெண், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றிய தகவல்கள், 1:10 நலம் தானாவில் வீட்டு சாப்பாட்டின் அவசியம், 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள், பிற்பகல் மணி 2:15 திரையறிவி, 3:02 குக்கு, மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்திவாலை, 7 மணிக்கு திரேசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெலிசை நிறைவாக வேளாண் செய்திகள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 8:05 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ஒலிக்கிறது நாளை நமதே திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினே, புகை பாடிய தினந்தோறுமே முகம் தேடினே, முகம் கண்டதும்

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை தூங்கலின் புகை பாடினே, புகை பாடிய தினந்தோறுமே முகம் தேடினே, முகம் கண்டதும் புதுக்கால

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இரவின் மடியில் நிகழ்ச்சியில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஒலிக்கிறது கோபால்ராவ் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.
1: ஏய் இந்த வார் குட்டிக்கு துட்டு வந்தே இருக்கா.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும்

0: ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இரவின் மடியில் ஒலிக்கிறது பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் ஹரிகரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 நேயர்கள் இனி கேட்பிருப்பது நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருப்பது ராமன் தேடிய ராமனடி. திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் மாட்டுக்காரன் வேலன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே.

சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. Drio, drio, drio, drio.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: லட்சணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டைக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: தொடர்ந்து கேட்கலாம் எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வசந்த அழைப்புகள், உல்லாச பறவைகள், பொல்லாதவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலாவர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் மலேசிய வாசுதேவன், இஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:31. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சு மரப்பதிலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒழிக்கிறது உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:50 நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொல்லாதவன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

அடுத்து பி சுசீலா பாடியுள்ள பாடல்

0: after Abu Bakr gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with seven different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added four more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. In the FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Massachusetts, USA, while Senegal beat Iraq 5-0 in Toronto in their final Group 1 matches. France topped Group 1 and advanced to the last 32 knockout stage. Ousmane Dembele scored a hat-trick in the first half, while Désiré Doué added a late fourth goal. Norway's only goal came from Kellenoy Asgard. Despite the defeat, Norway also progressed to the last 32. In another match, Senegal thrashed Iraq 5-0. Papa Gueye scored twice, while Habib Diarra, Ismail Assar and Illiman Diaye were also on target for Senegal. The win keeps Senegal in contention for the last 32 as one of the best third-place teams. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேர்மை பொழுது நள்ளிரவுக்கு பின் 3:10. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் ஷோபா குர்து அவர்களின் தும்ரி இசை மற்றும் ஷோபா குர்து, சந்திரலேகா தேவி ஆகியோரின் தும்ரி இசை கேட்டு ரசிக்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஹரிதாஸ் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:29 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.